நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 27 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 10 தேதி புதன்கிழமை. மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 55 நொடி.

0: நன்மை பெருகும் போது மாறுபாட்டை மறந்து விடுவர், ஆனால் கெடுதல் வருவதற்கு அதனை மிகுதிப்படுத்துவர். குறள் எண் 859 அதிகாரம் இகல்.
1: இகல் காணாக்கம் வருங்கால் அதனை மிகழ் காணும் கேடுதற்கு.
0: நன்மை பெருகும் போது மாறுபாட்டை மறந்து விடுவர், ஆனால் கெடுதல் வருவதற்கு அதனை மிகுதிப்படுத்துவர். குறள் எண் 859 அதிகாரம் இகல்.
2: குறளமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் காலை 6:10 எனைத்தானும் நலவே கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம், பாரம்பரிய கலை குடக்கூத்து எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 10 பகுதி, இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், நகர்வலத்தில் நம்பர் பிளேட் இல்லா வாகனங்களுக்கு ஒரு செக் குன்றில்குமார் அவர்கள் எழுதிய செய்தி, கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02-8:45 திரைகானம், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறவாழி அவர்கள். 9 அரங்கிசை, சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், பிற்பகல் 12:10 சங்கீத சாரல், ஜி ஆர்த்தி அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜி யாத்ரா திட்டம், விமான நிலையங்களில் பயன்படுத்தும் முக அடையாள தொழில்நுட்ப செயலி குறித்த தகவல்கள், 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம் நிற்காமல் ஓடுகிறேன், பன்முக திறமையாளரான பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், வெள்ளி போல் பளபளக்கும் பாதரசம் பற்றிய தகவல்கள், நிறைவாக உங்களுக்காக மன ஆரோக்கியமே பெண்களின் மனநலனுக்கான ஆலோசனைகள் வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரதன் அவர்கள். 2:15 திரையகானம், 2:40 விளையாட்டரங்கம், விளையாட்டு போட்டி வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராமன்.

0: அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை, மாலை 5:30 திரையகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 5 பகுதி. காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை. ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை. டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், கே பி ஹரிஹரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். எய்ட்ஸ்க்கான தடுப்பு மருந்து குறித்து ESIC மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுதந்திர கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும், நீண்டகாலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21 நடைபெறவுள்ள நிலையில், தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 5,35,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 இசை மலர். துருவ் எஸ் பதங்கி அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம்.

2:30 லய விநியாசம், ஆர் மகேஷ், வாணியம்பாடி சி எம் தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் தவில் இசை, ரூபகதாளம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 5:00 அரங்கிசையில் வி ஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், மல்லபள்ளி ஜி ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம், இயற்கை தரும் இன்பம், உரை வழங்குபவர் இ கலையரசன், காலநிலை மாற்றம் எதிர்காலத்தின் எச்சரிக்கை மணி, உரை வழங்குபவர் கே அபிநயா, நெகிழி இல்லா பூமி, உரை வழங்குபவர் ஜி லலிதா தேவி. எஃப்எம் கோல்டில் இன்றிரவு 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள். எமது பல்வேறு அலைவரிசைகளில்

0: Fast bowler Mohammad Siraj has been withdrawn from India's squads for the upcoming T20 international series against Ireland and England. The men's selection committee has named Prasidh Krishna as Siraj's replacement for both T20I series. And that is the end of this news bulletin.
1: காலை தென்றல் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
3: கர்ணையனும் பூங்கொத்து. மனித வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் என்றால் அந்த தோட்டத்தை அழகுபடுத்தும் மலர்கள் பல பல. கர்ணை எனும் பூங்கொத்து எப்போதும் வாசனை உள்ளதாகும். பூ என்று கூறாமல் பூங்கொத்து என்று கூறும்போதே பல மலர்கள் ஒன்று சேர்கிறது, அதுவே அழகாகிறது. அந்த மலர்களில் கர்ணை என்பது ஒரே ஒரு உணர்வு அல்ல. அன்பு, இரக்கம், பொறுமை, மன்னிப்பு, உதவும் மனப்பான்மை இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் கர்ணை எனும் பூங்கொத்தாகும். கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு. உன்கடன் வழிமொழிந்து இரக்கங்கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒருவகை முகம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும்போது தோன்றுவதோ வேறு வகை முகம். இப்படி முகமாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை மனிதர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் என்னும் கருணையாகும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அது அவர்களுடைய பிரச்சனை என்று விலகிச் செல்வது எளிது. ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயமே கருணை. கருணை என்பது பெரிய பெரிய உதவிகளால் நிரூபிக்கப்படுவது மட்டுமே அல்ல. பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும் அன்பான ஒரு சொல்லை தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித்தருவதும் தாகத்தோடு சுற்றி அலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை ஒதுக்குவதும் ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான். மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டு கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை எனும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடியவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணைத்தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ பணமோ புகழோ அல்ல.

0: கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒரு வகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம். நம் செயல்களால் மலரச் செய்வோம். உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேரம் 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் நந்தினி ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:46. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் தொடர்கிறது துரை செல்வராஜ் பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 6:35. இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 27 நாள் புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, உயிர்ம வேளாண்மையில் மண்வளத்தை அதிகப்படுத்தலாம். இதற்கு பசுந்தால் உரமிட வேண்டும். பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கைப்பூண்டு, சீமை அகத்தி, தட்டை பயிறு, பில்லிப்பயிறு போன்றவற்றை பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூ பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தால் உரமிடுதல் ஆகும். பசுந்தால் உரப்பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் குடும்பத்தை சார்ந்தவையாகும். இவை ரைசோபியம் பாக்டீரியாவின் உதவியுடன் காற்றில் உள்ள தலைச்சத்தை வேர்முடிச்சுகளில் சேமிக்கின்றன. அவற்றை மண்ணுக்குள் மடக்கி உழுவதால் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 16 முதல் 32 கிலோ தலைச்சத்து கிடைக்கிறது. தலைச்சத்து மட்டுமல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் அங்கக கரிமச்சத்தையும் மண்ணுக்கு அளிக்கிறது. பசுந்தால் உரப்பயிர்களை பயன்படுத்த முடியாத சூழலில் பசுந்தலை உரப்பயிர்களான புங்கம், வேம்பு ஆகியவற்றின் இலைகளை சேகரித்து மண்ணில் இட்டு மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்க செய்யலாம்.
1: நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். உள்ளங்கையை தண்ணீரில் நனைத்து பின் நாற்றங்காலில் 12 இடங்களில் பயிர்களின் மேல் கையை கொண்டு செல்ல வேண்டும். 12 முறைகளில் இலைப்பேனின் எண்ணிக்கை 60 கடந்துவிட்டால் தயாமித்தாட்சம் 25%, நனையும் குறுனை ஹெக்டருக்கு 100 கிராம் தெளிக்க வேண்டும். தெருவிளக்கிற்கு அருகில் நாற்றங்கால் அமைக்கக்கூடாது. 1 ஏக்கருக்கு 6 லிட்டர் என்ற அளவில் மண்ணெண்ணெய் பயன்படுத்தி கூண்டு புழுவை கட்டுப்படுத்தலாம். இளம் பயிர்களின் குறுக்கே கயிறை போட்டு இழுத்தால் கூன்வண்டுகள் நீரில் விழுந்துவிடும். இலை மடக்கு புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா கைலோனிஸ் முட்டை ஒட்டுணிகளை பயிர் நடவு செய்து 37, 44 மற்றும் 51 நாட்களில் மொத்தம் 3 முறை 1 ஹெக்டருக்கு 100,000 முட்டை ஒட்டுணிகள் என்ற அளவில் விட வேண்டும். நடுவதற்கு முன் நாற்றுகளின் நுனியை கிள்ளி குருத்துப்பூச்சி முட்டை குவியல்களை அழிக்க வேண்டும்.
2: நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக 1 ஏக்கருக்கு 200 முதல் 400 கிலோ வேப்பமுன்னாக்கு இடுதல் வேண்டும். பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்களை பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். கம்பு, சோளம், மக்காச்சோளம் மற்றும் துவரையை ஊடுபயிராக பயிர் செய்யலாம். 1 ஏக்கருக்கு 50 கிலோ தொழு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் கலந்து மண்ணில் இடுவதன் மூலம் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். வேப்ப இலைச்சாறு 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் விகிதம் தயாரித்து தெளிப்பதன் மூலம் இலையை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதைத்த 35 மற்றும் 70 நாள் மேங்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும், 60 நாள் கார்பன்டசிம் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும் தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
4: மண் போர்வை பொறுத்த வரைக்கும் மணல எந்த பொருள் வேணாலும் வச்சு மூடலாம். பொருள்னா வைக்கோல், ராகித்தாள், வாழமட்டை, தென்னை நார்கழிவு, சோளத்தட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பாலித்தீன் தாள் பயன்படுத்தி மண்ணை வந்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் துளையிட்டு விதைப்போ நடவோ செய்வாங்க பயிரை. இப்படி செய்யும்போது களை கட்டுப்பாடும் ஆகுது. அதே சமயம் இந்த ட்ரிப் லைனு அது மூலியமா உரப்பாசனம் எல்லாமே கொடுக்கும்போது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை பெறுது.
5: காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐ

0: ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, ஐந்திலை கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஐந்திலை கரைசல் தயாரிக்க வேப்பிலை, ஊமத்தை, நொச்சி, எருக்கு, சோற்றுக்கற்றாழை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு இந்த ஐந்திலை கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கலவையை 10%, அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் ஐந்திலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம். பூச்சி நோய் தாக்குதல் வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் 3G கரைசலை பயன்படுத்தியிருந்தால் அடுத்து 15 நாட்கள் கழித்து இந்த கரைசலை பயன்படுத்தலாம். இரண்டையும் ஒன்றாக கலந்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வதனால் பயிர் கருகிவிடும் அபாயமும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கரைசல்களுடன் எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை உரங்களையும் கலந்து தெளிக்கக்கூடாது. இது பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கிறது.
2: மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, அசோலாவை நெற்பயிரோடு வளர்க்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல் நட்ட 1 வாரத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் 400 கிலோ முதல் 500 கிலோ வரை அசோலாவை விட வேண்டும். நெற்பயிரோடு சேர்ந்து நன்கு வளர்ச்சி அடைந்து 15 முதல் 25 தினங்களில் 4000 முதல் 5000 கிலோ வரை மகசூல் கொடுக்கின்றது. நெற்பயிருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்து விட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை 2வது களை எடுக்கும்போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
0: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி

0: வைக்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னுடைய நேம் ராஜேஷ், வேலூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரே ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில்

0: இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு ஆதரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: சூழல் அறிவோம் பகுதியில் இன்று நாம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இவை இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை ஒட்டி வடக்கே மேற்கு வங்காளத்தில் தொடங்கி ஒடிசா ஆந்திரா வழியாக தமிழ்நாடு வரை பரவியுள்ளன. இவை மேற்கு தொடர்ச்சி மலைகளைப் போல் தொடர்ச்சியாக இல்லாமல், அதாவது தொடர்ச்சியற்ற மலைகளாக காணப்படுகின்றன. இவற்றின் உயரம் சராசரியாக 1000 மீட்டர் முதல் 1500 மீட்டர் வரை உள்ளன. தீபகற்ப இந்தியாவின் 4 முக்கிய ஆறுகளான காவேரி, கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா ஆகியவை இம்மலைத்தொடர்களின் இடையே பாய்ந்து ஏற்படுத்திய மண் அரிப்பே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சி துண்டிப்பதற்கான முக்கிய காரணமாகும். இம்மலைத்தொடர் வங்காள விரிகுடாவிற்கு இணையாக நீண்டிருக்கிறது. மலைத்தொடரை ஒட்டி ஓடும் நதிகள்தான் மலைகளின் உயிர். தமிழகத்தின் வைகை நதி தொடங்கி ஒடிசாவின் மகாநதி வரை பல நதிகள் இந்த மலைத்தொடரை நம்பியுள்ளன. காவேரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, கோதாவரி, தாமிரபரணி என பெரிய பரப்பளவை கொண்ட நதிகளும், நாகநதி, செய்யாறு, இடியாறு, சுவேதா நதி என குறுகிய பரப்பளவில் ஓடும் நதிகளும் இதில் அடக்கம். பெரியார் அருவி, மேகம் அருவி, பீமன் அருவி என பல முக்கிய அருவிகளும் இங்கு உண்டு. அதேபோல் இந்த மலைப்பகுதியில் பல ஆண்டுகளாக பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மலைத்தொடர் வழியாக வரும் நதிகளை நம்பித்தான் பலரும் விவசாயம் செய்கின்றனர். கிழக்கு மலைத்தொடரின் காடுகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. வறண்ட காடுகள், வெப்பமண்டல காடுகள், சோலைக்காடுகள், பசுமை காடுகள் என அனைத்து வகையான காடுகளும் அமைந்துள்ளன. ஈட்டி, செம்மரம், வேங்கை, பலா போன்ற பல்வேறு மர வகைகளை இங்கு காண முடியும். கிழக்கு தொடர்ச்சி மலைகளைப் போலவே நம் நாட்டிற்கு வளம் சேர்க்கும் மற்றும் ஒரு காடுகளை பற்றி நாளை தெரிந்து கொள்வோம்.

0: சூழல் அறிவோம்.
1: இனி தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடனும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன்

காணப்படும் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் கொண்ட சூழல் நிலவக்கூடும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7 மணி.

0: நாளின் புது காலை புலரும் வேளை இது. உனக்கான நேரம் வரும் வரை மௌனமே சிறந்தது. உனக்கான நேரம் வரும் வரை மௌனமே சிறந்தது. நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம் பாரம்பரிய கலை குடக்கூத்து. தகவல்கள் வழங்குகிறார் எம் கஸ்தூரி அவர்கள். பழந்தமிழர் கலை வடிவங்களை நன்கு இனங்காட்டும் இலக்கியம் சிலப்பதிகாரம், அரங்கேற்றுக்காதை, காணல் வரி, ஊர்கான்காதை, ஆய்ச்சியர் குறவை, குன்றக்குறவை, நடுக்கற்காதை என சிலம்பின் பல காதைகளில் ஆடற்கலை செய்திகள் பின்னி பிணைந்திருக்கின்றன. சிலம்பில் குடக்கூத்து 11 ஆடலும் பாட்டும் கொட்டும் விதிமான் கொள்கையின் விளங்கு அறிந்து அரங்கேற்றம் நிகழ்த்திய மாதவி வழியே பதிவாகும் 11 வகை ஆடல்களை கடலாடு காதையே விளக்க உரைக்கிறது. நின்றாடல், வீழ்ந்தாடல் என்ற இரண்டு நிலைகளில் ஆடப்பட்ட இவ்வாடல் வடிவங்களுள் குடக்கூத்து நின்றாடல் வகையை சேர்ந்தது. வானன் பேரூர் மறுகிடை நடந்து நீலில மணந்தோன் ஆடிய குடமும் எனும் சிலம்பின் அடிகள் குடக்கூத்து நிகழ்ந்த இடத்தையும் நிகழ்த்தியவர் பெயரையும் தருகின்றன. கூத்தின் பின்னணி வானன் என்னும் அசுரன் தன் மகள் உழை காரணமாக காமன் மகன் அனுத்ரனை பிடித்து சோ என்னும் தன் தலைநகரில் சிறை வைக்கிறார். நெடிய இந்நாநிலத்தை தம் திருவடிகளால் அளந்த திருமால் சிறைப்பட்ட அனுத்ரனை மீட்பதற்காக சோ நகர வீதிகளில் குடங்களை கொண்டு நிகழ்த்திய திருக்கூத்தே குடக்கூத்து. இக்கூத்தை குடத்தை எடுத்தேறவிட்டு கூத்தாடவல்ல எங்கோவே என்று கொண்டாடுகிறார் ஆண்டாள். குடமாடு கூத்தா என்றழைக்கும் பெரியாழ்வாரும் குடங்கள் எடுத்தேறவிட்டு கூத்தாடவல்லயம் கோவே என்று பல குடங்களுடன் கண்ணன் கூத்தாடியதை பதிவு செய்துள்ளார். குடக்கூத்தும் கோயில் சிற்பங்களும் சிலப்பதிகாரத்தை அடையாளம் காட்டும் 11 ஆடல்களில் இக்குடக்கூத்தே தமிழ் சமூகத்தால் போற்றி கொண்டாடப்பட்ட கலை வடிவமாக திகழ்ந்தது என்பதை தமிழ்நாட்டு கோயில்களில் பரவலாக கிடைக்கும் குடக்கூத்து சிற்பங்களைக் கொண்டு அறிய முடிகிறது. கண்ணன் ஆடிய கூத்தாக அபிதான சிந்தாமணி முன்னிறுத்தும் இக்குடக்கூத்தை கண்ணன் நிகழ்த்துமாறு போலவும் மானுடர் ஆடுமாறு போலவும் தமிழ்நாட்டு கோயில்களில் காண கிடைக்கும் 36 சிற்பங்களை டாக்டர் ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வை மைய ஆய்வாளர்களுள் கல ஆய்வுகளில் கண்டறிந்துள்ளனர். இச்சிற்பங்களின் ஒப்பிட்டாய்வு சிற்பிகளின் கலை உணர்வு, வரலாற்று நோக்கு, கற்பனையாற்றல் காட்டுவதுடன் பிற்பல்லவர் முச்சோழர் காலத்தில் பரவலாக நிகழ்த்தப்பட்ட கலை வடிவங்களுள் ஒன்றாய் குடக்கூத்து நிகழ்ந்ததையும் வெளிப்படுத்துகிறது. ஆடலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் குடம் பெரும்பாலான சிற்பங்களில் வாய், கழுத்து, உடல் என 3 பிரிவுகளாய் நன்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. குடத்தின் உடற்பகுதி பெரும்பாலும் உருண்டையாகவும் ஒன்றிரண்டில் நீள் உருளையாகவும் காட்சி தர வாய்ப்பகுதி பெரும்பாலும் இயல்பான அளவிலும் சிலவற்றில் அகலமாகவும் உள்ளது. மிகுதியான வேறுபாட்டை கழுத்து பகுதியிலேயே காண முடிகிறது. சிறியதாய், நீண்டதாய், அகன்றதாய், ஒன்றிரண்டில் அறவே இல்லாதது போலவும் காட்டப்பட்டிருக்கும் கழுத்து பகுதியே குடத்தின் அமைப்பை வடிவமைப்பதாக கூறலாம். குடத்தை ஏந்தியிருக்கும் கை வலம் இடம் எதுவாக இருந்த போதும் 3 நிலைகளிலேயே காட்டப்பட்டுள்ளது. தோளுக்கு இணையான நீட்டலாகவும் தோல் அளவிலிருந்து சற்றே இறக்கமாகவும் அல்லது உயர்ந்ததாகவும் காட்டப்பட்டிருக்கும் இக்குடக்கூத்து உலோகத்தாலும் மண்ணாலும் ஆன குடங்களைக் கொண்டு ஆடப்பட்டதாக சிலம்பின் உரை தெரிவிக்கிறதே தவிர குடங்கள் உடலின் எப்பகுதியில் கொல்லப்பட்டன, குடங்களை கையிலோ உடலின் பிற பகுதிகளோ மேலும் கீழுமாக உருட்டி இக்கூத்து நிகழ்த்தப்பட்டதோ, ஆடும் காலம் முழுவதும் குடங்கள் உடலோடு ஒட்டியிருந்தனவா அல்லது தூக்கி எறியப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டனவா என்பதற்கான விளக்கங்களை உரை செய்திகள் பார்க்க முடியும்.

முடியவில்லை. இக்கூத்து எவ்வாறு நிகழ்ந்திருக்க முடியும் என்பதை திருக்கோயில்களில் செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பங்களின் ஒப்பீட்டாய்வே நம் கண்முன் காட்சியாக படம் பிடிக்கப்படுகிறது. குடக்கூத்து பெரும்பாலும் ஆடவர்களால் நிகழ்த்தப்பட்டுள்ளது. குடக்கூத்து பிற கூத்துக்கள் போலல்லாமல் உடலின் சமன் நிலையை அடிப்படையாக கொண்டு தங்கியிருக்கும் குடம் கீழே விழுந்து விடாமல் அதே நேரம் அசைவுகளுக்கு குறைவில்லாமல் உரிய அபிநயங்களோடு நிகழ்த்தப்பட்டதால் கை கால் உடல் மூன்றும் திறம்பட ஒன்றிணைக்கப்பட்ட நிலையில் அமைந்ததாக சிற்பங்கள்

0: அகப்பாடல்கள் 13 வெளிவீதியார் பாடியதாக கிடைக்கின்றன. அகநானூற்றில் 2 குறுந்தொகையில் 8 நற்றிணையில் 3 தொகுக்கப்பட்டுள்ளன. வெள்ளிவீதியார் பாடிய இன்பச்சுவை பாடல் ஒன்று மிகவும் வியக்க வைக்கின்றது. தாமே ஒரு பெண்ணாகவும் புலவராகவும் இருந்து பாடியுள்ளதால் பெண்டிர் மனநிலையை அறிய அவர் பாடல்கள் மிகவும் உதவுகின்றன. தலைவனை பிரிந்து நிற்கும் தலைவியின் உடம்பில் பசலை நோய் ஒன்று பரவிவிடுகின்றது. உடம்பின் ஒளி குறைந்துவிடும். இப்பசலை நோய் குறித்து மிகுதியாக பேசப்படுகின்றது. தம்முடைய அழகை கெடுக்கின்றது என்றும் தம் காதல் நோயை பிறர் அறிந்து கொள்ள காரணமாக உள்ளதென்றுதான் கவிஞர்கள் பாடலில் குறிப்பிடுவார்கள். ஆனால் வெள்ளிவீதியார் பெண்மகள் ஆதலால் வேறு விதமாக பாடுகின்றார். பசுமாட்டினுடைய பால் எவ்வாறு பயன்பட வேண்டும்? தூய்மையான பாத்திரத்தில் கறக்க வேண்டும். அவ்வாறு இல்லையானால் அம்மாட்டின் கன்றுக்குட்டி அப்பாலை அருந்த வேண்டும். பாத்திரத்தில் கறக்கப்பட்டால் மக்களுக்கு பயன்படும். கன்று குடித்து மகிழ்ந்தால் அது செழிப்பாக வளர வாய்ப்பாகும். இரண்டும் இல்லாமல் அப்பசுமின் பால் நிலத்தில் முழுவதும் சிந்திவிட்டால் எவ்வளவு வருத்தம் நமக்கு வரும்! மிகவும் வருந்தத்தக்கதல்லவா அச்செயல்! அதேபோல தலைவியிடம் அழகு என்ற இயல்பான ஒன்று மிகவும் அதிகமாகவே குடிபுகுந்துள்ளது. அந்த அழகு அவளிடமிருந்தால் அவளுக்கு இன்பம் பயக்கும். இல்லாவிடில் அவளுடைய தலைவன் அதனை அனுபவிக்க வேண்டும். அவள் தலைவனுக்கு பயன்படுவதே முதலாவது சிறப்பு. அழகு படைக்கப்பட்டதன் நோக்கமே இவை இரண்டில் ஒன்று நிறைவேற வேண்டும் என்பதே இயற்கை. ஆனால் இவ்விரண்டும் நிறைவேறாமல் மூன்றாவது ஒன்று நடைபெற்றால் அதை என்னவென்று சொல்வது? பாத்திரத்தில் கறக்கப்படாமலும் கன்றுக்குட்டி அருந்தாமலும் பால் நிலத்தில் வீணே ஊற்றப்பட்டதைப் போல தலைவியின் அழகை தலைவன் பயன்படுத்தாமல் இருக்க மூன்றாவது ஒன்று அவளுடைய அழகை வீணாகச் செய்கின்றது. அது யாதெனில் அதுவே பசலை நோய் என்பதாகும். வெள்ளிவீதியார் பாடுகின்றார். கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டும் திதலை அல்குள் என் மாமை கவினே என்பது அக்குறுந்தொகை பாடல். தலைவியின் உள்ளத்தை அப்படியே திறந்து காட்டுகின்றது இப்பாட்டு. தலைவன் களவழுக்கத்தில் வந்து கொண்டிருந்தவன் திடீரென்று வருவதை நிறுத்திவிட்டான். அவன் வரவை நினைந்து நினைந்து தலைவிக்கு இப்போது உணவு மறுத்து உறக்கமும் கெட்டது. இவையிரண்டும் கெட்ட பின்னர் உடலில் உள்ள அழகும் கெட்டு பசலை நோய் படர்ந்து விடுகின்றது. இந்நிலையில் தலைவன் வாராது விட்ட கொடுமையை பற்றி தலைவி பாடியிருப்பினும் குறையில்லை. உண்மையில் அவன் செய்தது தவறுதான். ஆனாலும் தமிழ்நாட்டு பெண்கள் தம்முடைய தவக்குறவை பேசுவரே தவிர தலைவனது குறையை அந்த நாள்களில் பாடமாட்டார்கள், பேசமாட்டார்கள். அதனால் வெள்ளிவீதியார் தம்முடைய கவலையை மிகவும் அழகாக வெளியிடுகின்றார். தம் உடல் கெடுவது பற்றியும் அழகு அழிவது பற்றியும் ஒன்றும் கவலையில்லை. ஆனால் அந்த அழகு பயன்பட வேண்டியவர்க்கு பயன்பட்டு அதனால் அழிவதானால் எவ்வளவு நன்றாக இருக்கும்! இவ்வாறு பசலையால் உண்ணப்பட்டு அழிய வேண்டுமா என்று கேட்கும்போது அவருடைய கவலையின் ஆழத்தை அறிய முடிகின்றது. பண்பாடு நிறைந்த தலைவியின் உள்ளம் தலைவனை குறை கூறவில்லை. இதை படித்து பரவசப்பட்ட பாரதியார் தனது சுடர்மிகும் அறிவு பலர்க்கும் பயன்பட வேண்டுமே அல்லாமல் வீணாகுதல் கூடாது என்றும் நல்ல வீணையை செய்தால் அதில் இசையை எழுப்பி மக்களை மகிழ்விக்க வேண்டாமா? அவ்வீணையை புழுதியில் எறிவது எவ்வளவு அறியாமை உடையது என்று நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்று பாடினார். பின்பார் புலவர் வெள்ளிவீதியார் நல்லதோர் வினையாக விளங்குகின்ற காட்சி நம் மனத்தில் இழையோடுகின்றது.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.

0: ஸ்ரீ ராகவேந்திரர் படத்திற்காக ஒலித்தது கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பாற்புலவர்களுள் வெளிவீதியாரும் ஒருவர். அனைவராலும் அறியப்படும் ஔவையார்க்கு காலத்தால் முற்பட்டவர் இவர். எவ்வாறெனில், ஔவையார் பாடிய அகப்பாடல் ஒன்றில் வெள்ளி வீதியாரை குறிக்கின்றார். அகநானூறு 147 பாடலில் வெள்ளி வீதியைப் போல் நன்றும் செலவு அயர்ந்திசினால் யானே என்று குறிப்பிடுவார்.

0: நேரம் 7:14:55. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12

0: ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்டகாலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 ஆண்டு மே மாதம் 13 தேதி முதல் 1964 ஆண்டு மே மாதம் 27 தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பை அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடா டொபாக்கோ பிரதமர் கம்லா பிரசாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி, மக்கள் சேவையே தேர்வு, தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களை கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சு

0: வார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியா நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியா இருக்கு. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
2: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
0: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13 தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2 இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 7:25. மதுரை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் தொடர்கிறது.
4: வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா

0: பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: யோகா வந்து ஒரு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டூலாக இருக்குங்க ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுல. ஸோ யோகா பயிற்சி மூலியமாக நம்ம உடம்புல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகரிக்கிறதன் மூலியமாக மென்டல் ப்ரெஷரை கம்மி பண்ண நம்மளால் முடியும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸை அதிகரிக்கும், அட் த சேம் டைம் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ணும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எந்த இடத்துலையுமே ஹைக் ஆகாமல் நம்ம உடம்ப வந்து பாதுகாக்கும். இப்போ வந்து கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்டிசால் அப்படின்னு சொல்லுவோம், கார்டிசால் ஹார்மோன் சுரக்கிறத சொல்லுவோம். இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து நமக்கு பாடிக்கு தேவையான அளவுக்கு சுரந்தா போதும். இப்போ வந்துட்டு ஃபைட் ஆர் ஃபிளைட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், ஒரு நாய் நம்மளை துரத்துது, அப்ப என்ன பண்ணுவோம்? அதுகிட்ட பொறுமையா பேசி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்க முடியாது. அந்த நாய் துரத்தும் போது ஆப்வியஸா அங்கிருந்து ஓடி தப்பிக்கணுங்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த எனர்ஜியையும் அந்த வேகத்தையும் நமக்கு கொடுக்கறது தான் கார்டிசால் எஃபெக்ட். ஒரு ஆபத்த நேரத்துல நமக்கான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டு ஃபாஸ்டா மூவ் பண்ண வைக்கிறது. இந்த மூமெண்ட்டை வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளதான் நம்ம உடம்புல வந்து நடக்கணும். அந்த மாற்றங்கள் வந்து எல்லாமே நம்ம உடம்புல பாதுகாக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஓகே, அக்செப்டபிள். ஆனா இந்த கார்டிசால் ஹார்மோன்ஸோடைய செக்ரேஷன் வந்து அதிகப்படியா இருக்கிறதும், இந்த கார்டிசால் எஃபெக்ட் அப்படிங்கறது நம்ம பாடியில ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான பின் விளைவுகளை நம்ம உடம்புக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த கார்டிசால் எஃபெக்ட் நம்ம பாடியில அதிகரிக்கும் போது ஆல் த டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு பால்பிட்டேஷன் இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருந்துட்டே இருக்கும், ஆங்ஸைட்டி அட்டாக் வந்துட்டே இருக்கும். அந்த அழுத்தம் வந்து நம்மளை மேலும் மேலும் மேலும் பாசிட்டிவா திங்க் பண்ண விடாம ரொம்ப ஒரு நெகட்டிவா ஒரு லோ ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். இந்த லோ ஃபீலை தவிர்க்கும் விதமா வந்துட்டு நமக்கு யோக பயிற்சிகள்ல பல பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் உடைய செக்ரேஷன் கெப்பாசிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணும், அதாவது தன்னுடைய அளவுக்கு தாண்டி கீழவும் சுரக்க விடாம அளவுக்கு தாண்டி அதிகமாகவும் சுரக்க விடாம ஒரு ஒரு வயதுக்கும் அந்த ஜெண்டருக்கும் ஏத்த மாதிரியான அந்த செக்ரீஷனை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம யோக பயிற்சிக்கு இருக்கு. சோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பரிந்துருக்கக்கூடிய யோக பயிற்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வர்றது என்னைய பொறுத்த வரைக்கும் அதோமுக ஸ்வானாசனா, மவுண்டெயின் போஸ். இந்த மவுண்டெயின் போஸ்ல நாம இருக்கும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா தசைகளும் முழுமையா ஸ்ட்ரெச் ஆகும், எல்லா தசைகளுக்குமே நல்ல ரத்த ஓட்டம் போகும். ஒருத்தருடைய முதுகு தண்டு எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் வந்து அந்த ஆணோ பெண்ணோ அவங்க வந்துட்டு இளமையாவும் இருப்பாங்க, உறுதியாகவும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருப்பாங்க. அந்த முதுகு தண்டோட இருக்கிற கனெக்டிவ் மசில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் எப்பயுமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கேட் அண்ட் கவு ப்ராசஸ் வந்துட்டு நாம அடிக்கடி பயிற்சி பண்றதன் மூலயமா பாத்தீங்கன்னா, கழுத்துல இருந்துட்டு நம்மளுடைய ஸ்பைனல் கார்டோட எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போன் அண்ட் கனெக்டட் மசில்ஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை உண்டு பண்ணும். ஸோ எல்லா ஆர்கன்ஸுக்குமே ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். மனசுல அந்த லோ அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த கேட் அண்ட் கவ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நாம வந்து ஃபீல் பண்ணுவோம். இன்னொரு ஆசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைல்ட் போஸ். இந்த சைல்ட் போஸ் வந்து நாம பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நாம உணர்வோம், பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு இருக்கும். எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு உடம்புலையும் மனசுலையும் ஒரு படபடப்பு இருக்கும், அந்த படபடப்பை குறைக்கணும்னா கேட் அண்ட் கவ் யோகாவையும் நீங்க சைல்ட் போஸ் யோகாவையும் பிராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பலன் தெரியும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா விபரீத கரணி. விபரீத கரணி ப்ராப்பர் விபரீத கரணி போட முடியலன்னா கூட பிளாட்டா தரையில மேட் போட்டு படுத்துட்டு கால்களை உயர்த்தி தினமும் ஒரு 10 நிமிஷம் வால் சப்போர்ட்ல வச்சிருக்கலாம். இல்ல கட்டில் மேல படுத்துட்டு கூட அந்த கட்டில் கட்டைகள் மேல கூட காலை கொஞ்சம் உயர்த்தி ஒரு 4 தலகாணி அடுக்கி கூட காலை தினமும் அது மேல படுக்க வச்சுட்டு பிளாட்டா படுக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளட்டோட ரிவர்சல் ப்ராசஸ் மூலியமா நிறைய வந்துட்டு இந்த கார்டிசாலோடைய எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கக்கூடிய வேலையை இந்த எக்ஸசைஸ் நமக்கு செய்து கொடுக்கும்.
0: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஜப்பான்ல உள்ள ஒரு புத்த விகாரை, அங்க ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார்.

0: ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்கே நிறைய இருந்தது. அதில் ஒன்று எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார். இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதித்ததே அவர் தான். இவர் இப்படி பண்ணுறாரேன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மயில்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மயில்கல்ல புத்தராக நினைக்கக்கூடாது, நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மயில்கல்ல தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மயில்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்கினாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்குது. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது, அதனால் அப்படி பண்ணினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாராம் அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடு ராத்திரி ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில் போகிறதுக்காக கேட்டேன் அப்படின்னானான்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டும் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: பாபு படத்திற்காக ஒலித்தது டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
5: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
6: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
7: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
6: இன்னொன்னு
7: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
6: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
8: ஆர்பிஐ சொல்கிறது,
9: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: நேரம் 7:38, 45:00.

0: எஸ்பி பாலசுப்பிரமணியம், ஷோபா சந்திரசேகர் குரல்களில் பொழிந்தது இன்னிசை மழை. நேர்களை 100.1 MHz FM கோல்டில் இன்று இரவு 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி செல்வோம் நகர்வலம்.
3: நம்பர் பிளேட் இல்லா வாகனங்களுக்கு ஒரு செக்.
2: வாகனங்களில் நம்பர் பிளேட் இல்லாமலோ அல்லது முறையான விதிமுறைகளை பின்பற்றாமல் நம்பர் பிளேட்டுகளை பொருத்தி இருப்பதோ சட்டப்படி குற்றமாகும். இத்தகைய குற்றச்செயலை செய்பவர்கள்

0: போக்குவரத்து காவலர்களால் பிடிபட்டால் வாகனத்தை பொறுத்து அவர்களுக்கு 1,000 முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். வாகனம் பறிமுதல் செய்யப்படவும் வாய்ப்புண்டு. நம்பர் பிளேட்டுகளும் அதன் எழுத்து வடிவங்களும் எவ்வாறு இருக்க வேண்டுமென்று காவல்துறை அறிவிப்பு ஒன்றை ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. அதன்படி 70 சிசிக்கும் குறைவான எஞ்சின் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்களின் முன்புற நம்பர் பிளேட்டில் எழுத்தின் உயரம் 15 மில்லிமீட்டர் என்றும் தடிமன் 2.5 மில்லிமீட்டர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல பின்புறமுள்ள நம்பர் பிளேட்டில் 35 மில்லிமீட்டர் உயரத்திலும் 7 மில்லிமீட்டர் தடிமனிலும் எழுத்துக்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு அனைத்து ரக வாகனங்களுக்கும் தனித்தனி விதிமுறைகள் உள்ளன. மேலும் போக்குவரத்து கேமராக்களில் சிக்கும் வாகனங்களை எளிதில் அடையாளம் காணவும், விபத்துக்களின் போது உரிமையாளர்களை எளிதில் அடையாளம் காணவும் நம்பர் பிளேட்டுகள் மிகவும் அவசியம். போக்குவரத்துத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து பெற்ற பதிவெண்ணை வாகனத்தின் முன்புறமும் பின்புறமும் பொருத்த வேண்டும் என்பது விதி. இவ்வாறு பதிவு செய்யாத வாகனங்களை பயன்படுத்துவது சட்டப்படி குற்றமாகும். எனினும் நம் நாட்டில் சில வாகனங்கள் மட்டும் பதிவெண் இல்லாமல் இயக்க அனுமதி உண்டு. குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர்கள், வெளிநாட்டு தலைவர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு நம்பர் பிளேட் பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த வாகனங்களில் நாட்டின் தேசிய சின்னமான அசோக சக்கரம் காணப்படும். 1914 ஆம் ஆண்டுதான் இந்தியாவில் முதன்முறையாக வாகன பதிவெண் முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது சிலர் தங்களின் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் விதிமுறையை பின்பற்றாமல் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நம்பர் பிளேட்டை பொருத்தியுள்ளனர். தங்களுக்கு பிடித்த தலைவர்கள், நடிகர்களின் படங்கள், குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள், வாசகங்கள் என்று நம்பர் பிளேட்டில் உள்ள வாகன பதிவெண்ணை படிக்கவே முடியாத அளவிற்கு விதவிதமான ஸ்டைலில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதனால் வாகனம் விபத்திற்கு உள்ளானாலும் அல்லது விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்று விட்டாலும் அந்த வாகனத்தின் நம்பர் பிளேட்டில் உள்ள எண்களை கண்டறிவதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இதற்காகவே தற்போது HSRP என்னும் உயர் பாதுகாப்பு பதிவு தகடு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதிதாக வாங்கும் வாகனங்களுக்கு இந்த முறை கட்டாயம். பழைய வாகனங்களுக்கு இன்னும் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை. சாதாரண நம்பர் பிளேட்டுகளைப் போல இதை எளிதாக கழற்றவோ அல்லது திருடவோ முடியாது. இதில் லேசர் முறையில் பதிக்கப்பட்ட வாகனத்தின் தனித்துவமான அடையாள எண்கள், எரிபொருள் வகையை குறிக்கும் ஸ்டிக்கர்கள் மற்றும் ஹாலோகிராம் போன்ற பல பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. வாகன திருட்டை தடுப்பது, குற்றச் செயல்களில் ஈடுபடும் வாகனங்களை எளிதாக கண்டறிவது மற்றும் சாலை கண்காணிப்பை மேம்படுத்துவது ஆகியவையே இந்த நம்பர் பிளேட்டின் முக்கிய நோக்கமாகும். உங்கள் வாகனத்தில் HSRP நம்பர் பிளேட் இல்லை என்றால் முதல் முறை 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இதே தவற்றை மீண்டும் செய்தால் அபராத தொகை 10,000 உயரும். உங்கள் வாகனத்திற்கு புதிய ASRB நம்பர் பிளேட் பொருத்த வேண்டுமென்றால், HSRP நம்பர் பிளேட் வாங்க வேண்டுமென்றால் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை பயன்படுத்தலாம். இதற்கு வாகனத்தின் பதிவுச் சான்றிதழ், எஞ்சின் எண்கள் தேவை. அருகில் உள்ள டீலர் அல்லது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை தேர்வு செய்து ஆன்லைனில் பணம் செலுத்திவிட்டால் போதும். இன்னொரு முக்கிய தகவல் என்னவென்றால், இந்த புதிய HSRB இருந்தால் மட்டுமே வாகன புகை பரிசோதனை சான்றிதழை பெற முடியும். HSRB பதிவு எண் தகடுகளை பொருத்துவது தமிழ்நாடு சட்டங்களுக்கு மதிப்பளிக்கும் செயலாகும். இந்த உயர் பாதுகாப்பு வாகன பதிவு தகடுகள் அதிக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மோசடி நடவடிக்கைகளை குறைப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிக மோசமான சூழ்நிலையில் வாகனம் திருடப்பட்டாலும் கூட HSRB பதிவு தகட்டை பயன்படுத்தி அதை மீட்பது எளிதாகிறது. இந்த வாகன பதிவு எண் ஒரு தனித்துவமான அடையாள எண்ணை கொண்டுள்ளது. இது சரிபார்ப்பு மற்றும் பிற காரணங்களுக்காக எளிதில் அடையாளம் காண உதவுகிறது. மேலும் இது எந்த ஒரு சட்டவிரோத செயலையும் கண்காணிப்பதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத அல்லது விபத்துகளில் சிக்கும் வாகனங்களை கண்காணிப்பதை HSRB பதிவு தகடு எளிதாக்குகிறது.
1: நம்பர் பிளேட் இல்லா வாகனங்களுக்கு ஒரு செக். எழுதியவர் குன்றில் குமார், வாசித்தவர் விஜய்.
2: நகர்வலம் சென்று வந்தோ. இனி காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. தாம்பரம் அனகாபுத்தூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது மகள் ஆர் பவித்ரா என்பவரை மே மாதம் 31 ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். இவரை பற்றிய விவரங்கள்: வயது 17, உயரம் 5 அடி, தாய்மொழி

தமிழ் அடையாளம் மாநிலம் காணாமல் போன அன்று மஞ்சள் நிற சுடிதார் மற்றும் கிரே நிற லெகின்ஸ் அணிந்திருந்தார். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண்கள் தாம்பரம் காவல் கட்டுப்பாட்டுத்துறை அறை 8525007100 T4 சங்கர் நகர் காவல் நிலையம் 9498100054 T4 சங்கர் நகர் காவல் ஆய்வாளர் 9840595786. திரையிசை பாடல் கேட்கலாம். உதயகீதம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேரம் 7:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு கிராமம், ஒரு விவசாயி, அவருக்கு கொஞ்சம் நிலபுலன் இருக்குன்னா அவர் வீட்டில் ரெண்டு மாடு, நாலு ஆடு, நாலு கோழி இருக்கும், இருக்கணும். அந்த காலத்திலலாம் அப்படித்தான். இந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கிறவர் கூட ஆடு மாடு வேண்டாம், பராமரிக்க முடியல, பால் வேணும்னா அரை லிட்டர் ஒரு லிட்டரு விலைக்கு வாங்கிக்கலாம், இல்லை பாக்கெட் பால் கிடைக்குது வாங்கி குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாங்கிற மனோபாவம் வந்துடுச்சு. இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு விவாதம் வேண்டாம், அவங்க அவங்களுக்கே எல்லாம் தெரியும். ஏன் ஆடு மாடு கோழி வச்சுக்கணும் வளர்க்கணும்? மாடு வெறும் பால் மட்டுமா கொடுக்குது? சாணம் கோமியம். ஆடு வெறும் இறைச்சி பால் மட்டுமா கொடுக்குது? ஆட்டாம்புழுக்க, அது கழிக்கும் சிறுநீர். கோழி முட்டை இறைச்சியோடு கோழி எச்சமும் கொடுக்குது. இவையெல்லாம் இயற்கை எரு. இயற்கை எருவை நிலத்துக்கு கொடுத்தா தான் நாம் போடுற செயற்கை உரம் முழுமையாக வேலை செய்யும். அதில் இருக்கிற சத்துக்களை பயிர்கள் நல்லபடியாக எடுத்துக்கும். தாய்ப்பால் மாதிரி இயற்கை எரு. முத்துக்குமார் சார், மாடு கறக்கிற பாலை விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது போடுற சாணமும் கோமியமும் சிறுநீர். இரண்டுமே அற்புதமான கிருமி நாசினிகள். அதுவும் சாணி இருக்க இதை வரட்டி தட்டி அடுப்பெரிக்க பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் வரட்டியை வந்து நம்ம வீட்டின் சுவர்களில் வெளிப்புறத்தில் தட்டி காய வைப்பாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வீட்டு சுவரின் வெளிப்புறத்தில் வரட்டியை காய வைக்கும் பழக்கம் நம்ம மாநிலத்தில், அதுவும் கிராமப்புறங்களில் இருந்தது. பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, வெளிப்புற சுவரில் தட்டி காய வைக்கப்படும் வரட்டியினால் வெளியில் என்ன தட்ப வெப்பநிலை நிலவுனாலும் வீட்டிற்குள் சுமாராக சராசரியாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும்படி செய்திடுமா இந்த வரட்டிகள். அதே மாதிரி அந்த காலத்தில் ஏது தடுப்பூசிகள்? பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு குழந்தைங்க தானாக வளர்ந்துடும். இப்போது மளிகைக்கடை லிஸ்ட்டு மாதிரி இத்தனை நாளில் ஒரு தடுப்பூசி, இத்தனை மாதத்தில் ஒரு தடுப்பூசி, இந்த மாதத்தில் இந்த பூஸ்டர் தடுப்பூசின்னு ஏகப்பட்டதை போட்டு குழந்தைகளை பத்திரமாக வளர்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் பசுவின் சாணமே வரட்டியே எதிர்ப்பு சக்தியை தரவல்லதாக இருந்தது. அதிலும் 18 மாதம் நிரம்பிய ஒவ்வொரு பசுவின் சாணமும் தடுப்பூசிக்கு நிகரான எதிர்ப்பு சக்தியை குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுக்க வல்லது. எப்படி இந்த சாணத்தை பயன்படுத்துறது, அதில் உள்ள எதிர்ப்பு சக்தியை பெறுவது எப்படின்னு சிந்தித்த நமது முன்னோர்களுக்கு கிடைத்த விடைதான் இந்த சாணி வரட்டி. முத்துக்குமார் சார், வளிமண்டலத்திலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள் காய்ந்த வரட்டியில் படும்போது மின்காந்த சக்தி உந்தப்பட்டு அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் கிடைச்சிடுது. ஆனால் இந்த பலன் 15 நாட்களுக்கு மட்டுமே கிடைக்குமா? அதனால தான் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரட்டி தட்டுற பழக்கம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். கைகளால் பெண்கள் சாணி வரட்டி தட்டும்போது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றி நோய்களை, குறிப்பாக சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்குமா? சுற்றிலும் வரட்டிகள் கொண்ட வீடுகளில் 48 நாட்கள் புழங்கி வந்தோம்னா அலர்ஜி, புற்றுநோய், இருதய கோளாறுகள் போன்றவை கட்டுக்குள் இருக்கும்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் நமது நாட்டு மாட்டின் சாணியினால். அப்போது அதை முறையாக பண்படுத்தி பயன்படுத்தணுமா வேண்டாமா? உங்களுக்கு ஒரு தகவல், இந்த சாணி வரட்டி இப்போது ஆன்லைனில் விற்கப்படுதான். உடனே அதுக்கும் ஒரு ஆர்டர் போட்டு வாங்குவீங்களே? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: எட்டு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து

0: தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதி துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. புத்தம் புது காலையில் திரைகானம் கேட்கலாம். ஆண் பாவம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் மரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
5: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு?
4: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
5: அப்படியா?
4: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
5: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
4: அது மட்டும் இல்ல,
5: வேற என்ன?
4: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
5: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேன் லைட் டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
4: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
5: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
2: திரைகானத்தில் தொடர்ந்து கேட்கலாம் குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: இன்று தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் இ அறவாழி அவர்கள்.
1: தென்னை வளர்ச்சி வாரியம் மத்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனமாகும். தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை சாகுபடி மற்றும் தொழில்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் கண்காணிப்பதை நோக்கமாகவும் கொண்டு 1981 ஜனவரி 12 தொடங்கப்பட்டது. வாரியத்தினுடைய தலைமை அலுவலகமானது கொச்சி கேரளாவிலே உள்ளது. வாரியத்தில் 4 மண்டல அலுவலகங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார் மற்றும் அசாம் மாநிலங்களிலே இயங்குகின்றது. இது தவிர 6 மாநில அலுவலகங்கள் ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்காளம், குஜராத் மற்றும் யூனியன் பிரதேசமான அந்தமானிலும் இயங்குகின்றது. புதுதில்லியில் சந்தை மேம்பாடு மற்றும் தகவல் மையமும், ஆலுவா அருகே உள்ள வாழக்குளத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மையமும், திருவனந்தபுரத்தில் கள அலுவலகமும் இயங்குகின்றது. இது தவிர நாட்டிலே 11 செயல் விளக்க மற்றும் விதை பண்ணைகள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டிலே தளியிலே நமக்கு இந்த செயல் விளக்க மற்றும் விதை பண்ணை உள்ளது. கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற தென்னை மரமானது இந்தியாவிலே 19 மாநிலங்களிலும் 4 யூனியன் பிரதேசத்திலும் ஏறத்தாழ 2.15 மில்லியன் ஹெக்டேரிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் பார்த்தோமானால் 500,000 ஹெக்டேரிலே தென்னை பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னையானது தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களில் முதலாவதாக வருவது தரமான நடவுப் பொருட்கள் உற்பத்தி செய்வதாகும். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் தரமான தென்னை நாற்று உற்பத்தியை அதிகரிப்பதாகும். இதிலே முதலாவது பொதுத்துறை நாற்றங்கால். இந்த பொதுத்துறை நாற்றங்கால் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைத்துக்கொண்டே அவர்கள் இந்த தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவிலே 50% அவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு தென்னை நாற்றுக்கு 20 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மீதமுள்ள 20 ரூபாயான 50% அந்த திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் வெளியிட அனைத்து தென்னை ரகங்களின் தரமான நாற்றுகளையும் உற்பத்தி செய்யலாம். தென்னை விதை தோட்டம் நிறுவுதல், அதாவது நியூக்ளியர் சீட் கார்டன். தென்னை விதை தோட்டம் அமைக்க பொருத்தமான நிலமுள்ள தனிநபர்கள், கூட்டுறவு சங்கங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள், உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தில் கலப்பின ரகங்கள் உட்பட தரமான தென்னை நாற்றுகளுக்கான எதிர்கால தேவை பூர்த்தி செய்வதற்காக பொது மற்றும் தனியார் துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாகுபடி ரகங்களின் தென்னை விதை தோட்டத்தை நிறுவுவதற்கு செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்திலே அதிகபட்சமாக 4 ஹெக்டேருக்கு ₹14.4 லட்சம் என்ற அளவில் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த உதவியானது 3 தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு 50%, 2ஆம் ஆண்டு 25%, 3ஆம் ஆண்டு 25% இந்த திட்டமானது அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ற முறையிலே இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த ப்ராஜெக்டிலே ஆகக்கூடிய செலவினங்களிலே 50% அல்லது 4 ஹெக்டேருக்கு ஆகக்கூடிய 14.4 லட்சம் ரூபாய் அவருக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே குறைந்தபட்சம் 2 ஹெக்டேர் அளவிலும் தென்னை விதை தோட்டம் நிறுவுவதற்கு மானியம் வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே மானியம் என்று பார்த்தோமானால் 1 ஹெக்டேருக்கு 3.6 லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக மானியம் வழங்கப்படுகின்றது. சிறிய அளவிலான தென்னை நாற்று பண்ணைகள் நிறுவுதல். தென்னை நாற்று உற்பத்தியில் தனியார் மற்றும் பிற நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக தென்னை நாற்று பண்ணைகளை நிறுவுவதற்கு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த நிதி உதவியை வழங்குகின்றது. தரமான தென்னை நாற்று உற்பத்தி செய்வதற்கு பொருத்தமான நிலம் உள்ள பொதுத்துறை, தனியார் துறை, அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள், வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், தனிநபர் ஆகியோர் இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக 6,250 தென்னங்கன்றுகளை 0.1 ஹெக்டேர் அளவு என்ற ஏரியாவிலே இதை

உற்பத்தி செய்ய வேண்டும். அதிகபட்சமாக 25,000 நாற்றுகளை ஒரு ஏக்கர் நிலத்திலே உற்பத்தி செய்யலாம். இதிலே மானியம் என்று பார்த்தோமானால் 45 ரூபாயானது 2 சம தவணைகளில் வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு பயனாளி தென்னை வித்துக்காய்களை பாவிய பிறகு வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தது 2ஆம் ஆண்டு தென்னை நாற்றுகளை சான்றளித்த பிறகு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அடுத்த சம தொகையானது மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை நாற்று பண்ணைகளில் அங்கீகாரம் மற்றும் மதிப்பீடு. உண்மையான மற்றும் தரமான தென்னை நடவு பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை நாற்றங்கால்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் முறையை ஏற்படுத்தி உள்ளது. பரப்பு விரிவாக்க திட்டம். பொருத்தமான புதிய பகுதிகளில் அறிவியல் சார்ந்த தென்னை சாகுபடி செய்யும் தென்னை விவசாயிகளுக்கு ஊக்கம் நிதி மற்றும் ஊக்க மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே புதிய தென்னை நாற்றுகளை நடுவதற்கு 1 ஹெக்டருக்கு 56,000 ரூபாய் நிதியுதவி 2 சம தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. இந்த மானியமானது ஒரு பயனாளிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டர் மற்றும் குறைந்தபட்சம் 0.08 ஹெக்டர் அதாவது 20 சென்ட் பரப்பிலே 10 தென்னங்கன்றுகள் நடவு செய்திருந்தாலும் அவர் இந்த திட்டத்திலே பயனாளியாக ஆகலாம். இந்த திட்டத்திலே அவருக்கு ஆகக்கூடிய செலவிலே 35% அல்லது அதிகபட்சமாக 56,000 ரூபாய் 1 ஹெக்டருக்கு 2 சம தவணைகளில் அதிகபட்சமாக 28,000 ரூபாய் முதலாம் ஆண்டும் 2ஆம் ஆண்டு 28,000 ரூபாயும் இந்த திட்டத்தின் கீழ் மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த அணுகுமுறை மூலம் தென்னை நிலங்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், அதன் மூலம் நிலையான முறையில் நிகர வருமானத்தை அதிகரித்தல், இந்த திட்டத்தின் தென்னை சார்ந்த பயிர் முறைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு ஒருங்கிணைந்த வேளாண்மை நடைமுறைகள் மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டிற்கான முக்கிய வேளாண் பரிமாணங்களை வழங்குகிறது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டமானது ஒரு கிளஸ்டர் பேசிஸ் என்ற முறையிலே செயல்படுத்தப்படுகின்றது. இந்த முறையிலே ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டர் அளவிற்கு 42,000 ரூபாய் 1 ஹெக்டருக்கு என்ற அளவிலே 2 சமமான தவணைகளில் வழங்கப்படுகின்றது. அதாவது 1ஆம் ஆண்டு 21,000 ரூபாயும் 2ஆம் ஆண்டு 21,000 ரூபாயும் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த வழங்கப்படுகின்ற உதவியானது இடுபொருட்களாகவே வழங்கப்படுகின்றது. மறுநடவு செய்தல் மற்றும் புனரமைத்தல் திட்டம். நோயுற்ற உற்பத்தி செய்யாத பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றி மீதமுள்ள மரங்களை புத்துயிர் பெறச் செய்வதன் மூலம் தென்னையின் உற்பத்தி திறனையும் உற்பத்தியையும் மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு 1 ஹெக்டருக்கு 54,000 ரூபாய் 2 ஆண்டுகளில் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே 3 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. முதலாவது அம்சம் என்று பார்த்தோமானால் நோய் முற்றிய பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றுவதாகும். அவ்வாறு அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு 1,000 ரூபாய் என்ற முறையிலே 1 ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 32 மரங்களை அகற்றுவதற்கு 32,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இரண்டாவது அம்சம் என்று பார்த்தோமானால் அங்கே பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஏற்கனவே உள்ள மரங்களை புதுப்பித்தலாகும். இவ்வாறு புதுப்பிப்பதற்கு 1 ஹெக்டருக்கு 17,500 ரூபாய் மானியமாக 2 தவணைகளில் வழங்கப்படுகின்றது. 1ஆம் ஆண்டு 8,750 ரூபாயும் 2ஆம் ஆண்டு 8,750 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. மூன்றாவதாக தரமான குட்டை மற்றும் கலப்பின நோய்களை தாங்கும் நாற்றுகளை மறுநடவு செய்தல். இவ்வாறு மறுநடவு செய்வதற்கு 1 ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 4,500 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு கன்றுக்கு 45 ரூபாய் என்ற வகையிலே வழங்கப்படுகின்றது. தென்னை மரம் ஏறுபவர்களுக்கான கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம். கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம் என்பது தென்னை வளர்ச்சி வாரியத்தால்

0: பொது காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் ஒரு விரிவான குழு தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டமாகும். இந்த திட்டத்திலே பயனாளியினுடைய வயது வரம்பு என்பது 18 இருந்து 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதிலே தென்னையின் மரம் ஏறி தேங்காய் பறிப்பவர்கள் மற்றும் அறுவடை செய்பவர்கள், நீரா இறக்குபவர்கள் மற்றும் தென்னை மரமேறும் நபர் நண்பர்கள் திட்டத்தின் கீழும், நீரா வல்லுநர்கள் பயிற்சி திட்டத்தின் பயன்பெற்றவர்களும் இந்த திட்டத்திலே பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் ஆண்டு பிரீமியம் தொகை என்று பார்த்தோமானால் 956 ரூபாய் ஆகும். இந்த பிரீமியம் தொகையிலே பயனாளி வந்து 143 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். அதாவது இந்த பிரீமியம் தொகையினுடைய 15% மட்டுமாகும். மீதமுள்ள 85% அதாவது 813 ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையக்கூடிய பயனாளிக்கு பிரீமியமாக செலுத்துகின்றது. இந்த திட்டத்தினுடைய காப்பீட்டு தொகை அதிகபட்சம் என்று பார்த்தோமானால் 7 லட்சம் ரூபாய் வரை இந்த திட்டத்திலே அவருக்கு காப்பீடு கிடைக்கின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்று பார்த்தோமானால் அவருக்கு அவர் பணி செய்ய போவது முதல் பணி செய்துவிட்டு வீடு திரும்பும் வரை உள்ள காலகட்டங்களிலே அவருக்கு இந்த காப்பீடானது பொருந்தும். தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய இந்த திட்டங்கள் அனைத்தையும் மற்றும் கூடுதல் விவரங்களையும் அதற்கு தேவையான விண்ணப்ப படிவங்கள் அனைத்தையும் நம்மளுடைய இணையதள முகவரியான www.coconutboard.gov.in என்ற இணையதள முகவரியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் கோயம்புத்தூர் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 0422, இது இணைப்பு எண், 299-3684, 0422-299-3684 தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இதில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் ஈ அறவாழி அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 8:45. புத்தம் புது காலையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்வது திரைகானம்.

நிழல்கள் படத்திற்காக ஒலித்தது எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல். இனி கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒருவர் வாழும் ஆலயம்.

0: சொந்தம்.
1: திரைக்காலத்தின் நிறைவாக ஒலிக்கிறது எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் காதல் ஓவியம்.
0: நான்

மீண்டும் திரைப்பட பாடல்கள் 10:02 முத்து சிதறலாய். இதுவரை இணைந்து பயணித்தோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 9:00, அரங்கிசை, சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அம்பவாணி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம், ராகம் கீரவாணி, ஆதிதாளம்.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி மகாலட்சுமி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்புதாளம்.

பாபநாசம் சிவன் பாடல் ஒலித்தது ராகம் சங்கராபரணம். நிறைவாக சிந்து பைரவி ராகத்தில் நெஞ்சுக்கு நீதியும் எனத் தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மக்கள் சேவையே சிறந்த நிர்வாகத்தின் மிக சிறந்த அளவுகோலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளாா்.

0: செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 10:02. நேர்கள் இனி ரசிக்கலாம் முத்து சிதறல்.

0: கேஜே யேசுதாஸ் ஜென்சி குரல்களில் ஒழித்த பாடலின் படம் டிக் டிக் டிக். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்கும் முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது எஸ் ஜானகி, இளையராஜா ஆகியோர் பாடியுள்ள பாடல் கள்ளுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஜென்சி குரலில் ஒலித்த பாடலின் படம் ஜானி. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17-7-2026 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கும் முன்
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் படம் காதல் ஓவியம்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிக நாள் நாட்டின் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமரின் இந்த சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 110,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத், பி வி சிந்து, தன்வி சர்மா, இஷா பருவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து எஸ்பி சைலஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

கேட்கலாம் கிராமத்து கிளிகள் திரைப்படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன், எஸ். பி. ஷைலஜா பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: மண்போர்வை பொறுத்த வரைக்கும் மணல எந்த பொருள் வேணாலும் வச்சு மூடலாம். பொருள்னா வைக்கோல், ராகித்தாள், வாழமட்டை, தென்னை நார்கழிவு, சோளத்தட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பாலித்தீன் தாள் பயன்படுத்தி மண்ணை வந்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் துளையிட்டு விதைப்போ நடவோ செய்வாங்க பயிரை. இப்படி செய்யும்போது களை கட்டுப்பாடும் ஆகுது, அதே சமயம் இந்த ட்ரிப் லைனு அது மூலியமாக உரப்பாசனம் எல்லாமே கொடுக்கும்போது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை பெறுது.
0: காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் P. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியிருக்கும் பாடல்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: ஒளிக்கிறது கண்ணோடு கண் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும்.

0: நேரம் 12 மணி.
1: ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மூத்த மருமகளே, இது உனக்கு.
5: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
4: அட அம்மா, சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
6: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
7: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
4: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
7: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜி ஆர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜி யாத்ரா திட்டம், விமான நிலையங்களில் பயன்படுத்தும் முக அடையாள தொழில்நுட்ப செயலி குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, வாங்க பேசலாம். நிற்காமல் ஓடுகிறேன், இதில் பன்முக திறமையாளரான பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். வெள்ளி போல் பளபளக்கும் பாதரசம் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. மன ஆரோக்கியமே பெண்களின் மனநலனுக்கான ஆலோசனைகள் வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரதன் அவர்கள். இரண்டு 2:40 விளையாட்டு அரங்கம். விளையாட்டுப் போட்டி வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:55 7 மணிக்கும் திரைகாணம். 6:40 மனதில் நின்றவை. 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 5 பகுதி. காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 தொடர் திரைகாணம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். டாக்டர் ஆர் அசோக் அவர்கள் மிருதங்கம், கே பி ஹரிஹரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 எஃப்எம் ரெயின்போவில் 12 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜி யாத்ரா திட்டம், விமான நிலையங்களில் பயன்படுத்தும் முக அடையாள தொழில்நுட்ப செயலி குறித்த தகவல்கள். 12:05

0: In men's cricket, India A defeated Sri Lanka A by 8 runs in the close contest in the opening clash of Tri-Nation A series at the Rangira Dambulla International Stadium in Sri Lanka yesterday. Ruturaj Gaikwad was adjudged player of the match for his ton. India A will next face Afghanistan A tomorrow at the same venue. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 kHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்கீதசார நிகழ்ச்சியில் ஜி ஆர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். முதலில் கஜவதன எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல், ராகம் ஸ்ரீரஞ்சனி ஆதிதாளம்.

0: நிறைவாக பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய தில்லானா கமாஸ் ராகம் ஆதிதாளம்.
1: தம் தம் தம்.

இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜி ஆர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்

0: வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
0: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலைசிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல்முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச

0: சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:55. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் வரும் 13 வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். ஆகவே அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை. திருச்சி லோகநாதன், எல் கிருஷ்ணன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: நேரம் ஒரு மணி ஆவதற்கு சில நொடிகள்.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் டிஜி யாத்ரா திட்டம். டிஜி யாத்ரா என்பது இந்திய விமான போக்குவரத்து துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நவீன டிஜிட்டல் முயற்சியாகும். இந்தியாவில் விமான பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதால் விமான நிலையங்களில் ஏற்படும் நெரிசலை குறைத்து பயண அனுபவத்தை எளிமையாகவும் விரைவாகவும் மாற்றுவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் முக அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயணிகளின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பயணிகள் அடையாள அட்டை மற்றும் போர்டிங் பாஸ் போன்ற ஆவணங்களை பலமுறை காட்ட வேண்டிய அவசியமின்றி விமான நிலையத்தின் பல்வேறு கட்டங்களை எளிதாக கடந்து செல்ல முடிகிறது. இன்றைய உலகம் டிஜிட்டல் மயமாக்கலின் பாதையில் வேகமாக முன்னேறி வருகிறது. வங்கிச் சேவைகள், கல்வி, வணிகம் மற்றும் அரசு சேவைகள் போன்ற பல துறைகளில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேபோல் விமான போக்குவரத்து துறையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் டிஜி யாத்ரா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் பயணிகள் தங்களது மொபைல் செயலியின் மூலம் பதிவு செய்து விமான பயண தகவல்களை இணைக்கின்றனர். பின்னர் விமான நிலையத்தில் உள்ள சிறப்பு நுழைவாயில்களில் முகத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் அவர்களின் அடையாளம் சரிபார்க்கப்படுகிறது. இதனால் ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கும் நேரம் குறைகிறது. டிஜி யாத்ரா திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் அதன் காகிதமற்ற மற்றும் தொடுதலற்ற செயல்முறையாகும். பாரம்பரிய முறையில் பயணிகள் அடையாள அட்டையையும் போர்டிங் பாஸையும் பல இடங்களில் காண்பிக்க வேண்டியிருக்கும். ஆனால் டிஜி யாத்ராவில் முகமே அடையாளமாக செயல்படுவதால் இந்த செயல்முறை மிகவும் எளிமையாகிறது. குறிப்பாக அதிக பயணிகள் பயன்படுத்தும் பெரிய விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் மற்றும் கூட்ட நெரிசலை குறைப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த திட்டம் பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் விமான நிலைய நிர்வாகத்திற்கும் பல நன்மைகளை வழங்குகிறது. பயணிகளின் அடையாள சரிபார்ப்பு வேகமாக நடைபெறுவதால் ஊழியர்களின் பணிச்சுமை குறைகிறது. மேலும் பாதுகாப்பு நடைமுறைகள் மிகவும் திறமையாக செயல்படுத்தப்படுகின்றன. விமான நிலையங்களின் செயல்திறன் அதிகரிப்பதோடு பயணிகளின் திருப்தியும் உயர்கிறது. இதனால் இந்திய விமான நிலையங்கள் உலக தரத்திற்கு இணையான சேவைகளை வழங்கும் திறனை பெறுகின்றன. டிஜி யாத்ரா திட்டம் இந்தியாவின் டிஜிட்டல் இந்தியா முயற்சியுடனும் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. நாட்டின் பல்வேறு துறைகளில் டிஜிட்டல் மாற்றத்தை ஊக்குவிக்கும் அரசின் நோக்கத்தை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மக்களுக்கு விரைவான மற்றும் தரமான சேவைகளை வழங்க முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. மேலும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் முக அடையாள தொழில்நுட்பம் போன்ற நவீன கண்டுபிடிப்புகளை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இது விளங்குகிறது. நிறைவாக, டிஜி யாத்ரா என்பது இந்திய விமான போக்குவரத்து துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ள முன்னோடியான திட்டமாகும். இது பயணிகளுக்கு வேகமான, பாதுகாப்பான மற்றும் சிரமமற்ற பயண அனுபவத்தை வழங்குவதோடு இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சியையும் வலுப்படுத்துகிறது. எதிர்காலத்தில் மேலும் பல விமான நிலையங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு உலகின் முன்னேறிய நாடுகளுக்கு இணையான நவீன விமான பயண சூழலை இந்தியாவில் உருவாக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜி யாத்ரா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: மண் போர்வை பொறுத்த வரைக்கும் மணலை எந்த பொருள் வேணாலும் வச்சு மூடலாம். பொருள்னா வைக்கோல், ராகித்தாள், வாழமட்டை, தென்னை நார்கழிவு, சோளத்தட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பாலித்தீன் தாள் பயன்படுத்தி மண்ணை வந்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் துளையிட்டு விதைப்போ நடவோ செய்வாங்க பயிரை. இப்படி செய்யும்போது களை கட்டுப்பாடும் ஆகுது, அதே சமயம் இந்த ட்ரிப் லைனு அது மூலியமாக உரப்பாசனம் எல்லாமே கொடுக்கும்போது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை பெறுது.

0: reports last came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி.

0: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம். பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நிற்காமல் ஓடுகிறேன் என்ற வரிகளுக்கிணங்க தன்னால் முடிந்தவரை தனக்கு கிடைத்த ஒவ்வொரு மணித்துளிகளையும் பயனுள்ள நேரமாக மாற்றி பல திறமைகளை தனக்குள் கொண்டு செயல்படுத்தி வரும் பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: ஜெயசுதா, பன்முகவியலாளர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துல இருந்து பேசுறேன். நான் ஒரு ஆசிரியர், முதல்ல கணித ஆசிரியர், கணினி ஆசிரியர், ஆன்மீக சொற்பொழிவாளர், பட்டிமன்ற பேச்சாளர், பத்திர எழுத்தாளர், பல உயர்ந்த மலைகளை ஏறக்கூடிய ஒரு மங்கை. பல மாணவர்களுக்கும் இல்லத்து அரசிகளுக்கும் பெண்களுக்கும் என்னால் முடிந்த கவுன்சிலிங் செய்து கொண்டிருக்கின்றேன். மேலும் பல கலைத்துறைகளை அழகாக வர்ணம் பூசி வண்ணமயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கேரக்டர். களிமண் நகைகளை நம்மளுடைய அலங்காரமா எனக்கு பிடித்த மாதிரி நான் செய்து கொண்டும் அதை பல பேருக்கு பாடங்களாக சொல்லி கொடுத்தும் வந்துட்டு இருக்கேன். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு நல்ல குடும்ப பெண், அவ்வளவுதான்.
0: கடைசியில வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாத்தையும் விட வந்து இதுதான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப பெண்ணாவும் நான் வந்து பணி புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இப்போ எல்லாருமே வந்து பார்த்து பயப்படுற அந்த ஒரு கணிதத்தை நீங்க எப்படி தேர்வு பண்ணீங்க? அதுக்கு உங்களுக்கு தூண்டுதலா இருந்தது யாரு?
1: முதல் குரு என்னுடைய அம்மா. என் அம்மா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதே நேரத்துல என்னுடைய 10th மார்க் வந்து எல்லா சப்ஜெக்டை விட 196 கணிதத்துல. அந்த கணிதம் அப்பதான் எனக்கு தெரிந்தது, ஏன் எனக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 12th பயோமேக்ஸ் எடுத்தேன், அப்புறம் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய தேர்வு மதிப்பெண்கள் தான் என்னைய யாருன்றதை காமிச்சது.
0: அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, நானே வந்து மார்க் எடுக்கும் போதுதான் எனக்கே வந்து நான் இவ்வளவு நல்ல மேக்ஸ் போடுவேனா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க அந்த கணிதம் பாடம் வந்து விரும்பி படிக்கவே நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ அந்த கணிதத்தை பார்த்து பயப்படுற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: கணிதத்தை பார்த்து பயப்படுற மாணவர்களுக்கு ஒரு சகோதரியா, ஒரு தோழியா நான் என்ன சொல்றது அப்படின்னா, முதல்ல பயப்படாதீங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க. உங்க கவனத்தை வந்து ஒரே நோக்கத்தோட, அதே பார்வையோட ஃபார்முலாஸை ரிப்பீட் பண்ணிட்டு, ரீகால் பண்ணி, ரிவிஷன் பண்ணி அந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தா கணிதம் நம்மளை தேடி வரும். நம்ம அதை பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லை. கணிதம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு தீர்வு காணக்கூடிய அழகான ஒரு மனப்பான்மையை நமக்குள்ள ஏற்படுத்தும். அந்த கணிதம் கற்றவர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனோதைரியத்தோட இருப்பாங்க. கணித ஆசிரியர்களை பார்த்தாவே சில பயப்படுவாங்க. பயப்பட தேவையில்ல, மேக்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லை.
0: அதாவது கணித ஆசிரியர் பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஸ்வீட்டானவங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ உங்களோட ஆசிரியர் பணியில நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன?
1: ஆசிரியர் பணி வந்து எனக்கு பல அனுபவங்களை கொடுத்தது. மாணவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அவங்க மனப்பக்குவம்லாம் நான் புரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த ஆசிரியர் அனுபவம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னா, எல்லாத்தையுமே சமநிலையோட பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது. ஒவ்வொரு மாணவர்களையும் ஒரு உள்ளார்ந்த ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை கண்டறிஞ்சு அவங்கள அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்த இடத்துக்கு வளர்க்குவதற்கான நம்ம அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்தது. ஒவ்வொரு டீச்சரா இருந்தேன்னா பொறுமையை கத்துக்கிட்டேன். ரெண்டாவது, தினமும் நான் படிக்க கத்துக்கிட்டேன். நான் டெய்லி என்னை வந்து படிச்சா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜியும் ஸ்டூடெண்ட்ஸ்ட எடுத்துட்டு போக முடியும். நான் முன்னாடி படிச்சதை வச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லாம, ஒரு ஆசிரியரா எனக்குள்ள நான் உருவாக்கிக்கிட்டதுன்னா, தினமும் நானும் ஒரு மாணவியா பாடங்களை வந்து கற்றுக்கொண்டே போனேன். இன்னைக்கு கிளாஸ்ல அவங்களுக்கு எளிமையான முறையில எப்படி கத்துக் கொடுக்கலாம், முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா

0: ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், புன்னகையோட இருக்கணும், அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி அந்த கிளாஸ் ரூம்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். உள்ள கிளாஸ் ரூம் போனோடனேயும் இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர் எடுங்க அப்படின்ற பழக்கம் எல்லாம் என்கிட்ட வந்து போயிருக்கு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முதல் மிங்கிள் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் எழுதலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட வந்து மேம் இன்னைக்கு நாங்க படிக்கலன்னு சொன்னா இன்னைக்கு ரிவிஷன் கொடுப்போம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஆசிரியரா என்ன வந்து வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இந்த ஆசிரியர் பணியில நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு வரணுன்ற ஒரு பெரிய கனவுகளோட அவங்களோட நான் வளர்ந்துருக்கேன். மாணவர்கள் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம்.
1: சும்மாவா சொன்னாங்க ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே நம்மை அர்ப்பணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இதுலயே வந்து நீங்க அடுத்ததான் நீங்க தேர்வு பண்ணிருக்கிறது வந்து செயல் வழி கற்றல் முறை,
0: ஸ்டெம் எஜுகேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டெம் எஜுகேஷன் எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு புத்தகத்தை பார்த்து பார்த்து படிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து அவங்க கொஞ்சம் மாறிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அப்ப அவங்களுக்கு ஒரு சயின்ஸா இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே அவங்க செயல்வழிப்படுத்தணும். அவங்களா இன்வால்மெண்ட்டோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு, ஓ இதை செஞ்சா இதனால இது கிடைக்குதா அப்படின்னு தெரிஞ்சு அந்த விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பனிக்கட்டி மழை பெய்யுதுன்னு நம்ம சொல்றோம். அந்த பனிக்கட்டி மழை எப்படி பெய்யுது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. ரியலாவே வந்து உப்பு ஐஸ் கட்டி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பிராக்டிக்கலா செய்யும் பொழுது உடனே நமக்கு பனிக்கட்டி வருது. பனிக்கட்டியில வந்து உடனே நம்ம வந்து நீரா மாத்தலாம், இது வித்தின் செகண்ட்ல நம்மளால செய்ய முடியும்ன்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ்ல 0°C என்ன, அதுக்கப்புறம் பனிக்கட்டியோட உரைநிலை என்ன, இப்படி எல்லாமே சயின்ஸா நம்ம க்வெஸ்சன் கேட்க கேட்க அவங்களே ஆன்சர் பண்ணிடுவாங்க. சொல்ல போனா அவங்களே நமக்கு லெசன் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய படைப்பாற்றல் திறன் வெளிப்படும். அந்த எஜுகேஷன் வந்து அவங்க வந்து ரொம்ப விரும்பி படிப்பாங்க. இன்னைக்கு புத்தகத்தை பார்த்து படிக்கிறதை விட அவங்க செஞ்சு படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆசையா இருப்பாங்க. சோ ஸ்டெம் எஜுகேஷன் வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜினே சொல்லலாம்.
1: எதுவுமே வந்து பிராக்டிக்கலா பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும் இல்லையா? சோ அதுதான் வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, இப்போ அடுத்து உங்களோட கலைத்துறை அப்படின்ற பயணம் வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு?
0: கலை பயணம் என்னுடைய அம்மா. அம்மா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. சிறு வயதுலேருந்தே எங்களுக்கு வந்து டான்ஸு, பாட்டு, ஆன்மீக பாடல்கள்லாம் வீட்டில் வந்து பஜனை பண்ணும் பொழுது அவங்களோட சேர்ந்து பாடின ஒரு அனுபவம் இருக்குது. ரெண்டாவது, ஒவ்வொரு மேடைகளுமே என்னை ஏற்றி விடுவாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்தே வந்து மேடைகளில் ஏறி பேசின ஒரு பழக்கம், ஒவ்வொரு பள்ளி ஆண்டு விழாக்களில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு விஷயம், இதுதான் என்னை வந்து கலைகள் மேல ஆர்வத்தையும் அதுலயே எனக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையுமே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம்.
1: மேடை நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு ரொம்ப விருப்பமான நிகழ்ச்சிகள் என்ன?
0: மேடை நிகழ்ச்சி என்றாலே மேடை பேச்சு தான். மேடை பேச்சு வந்து பல நூல்களை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை எனக்குள்ள ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். பல நூல்களை வாசித்து வாசித்து படித்து பல அனுபவங்களை பெற்று அதை என்னுடைய குரல் ஏற்றத்தாழ்வு மூலமாகவும் என்னுடைய பாவனைகள் மூலமாகவும் மக்கள்கிட்ட வந்து பேசும் பொழுது எனக்கு பல சமூக நண்பர்கள் கிடைச்சாங்க. மேடை பேச்சுன்றது ஒரு பெரிய கலை. அந்த கலை மூலமா பல சாதனைகளை நம்ம புரியலாம். ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கும், பல அறிவு ஆற்றல்கள் சிந்தனை ஆற்றல்களை தூண்டிவிடும். அந்த இடத்திற்கு ஏற்றவாறு நம்மளுடைய உடல் பாவனை, மொழி பாவனை, குரல் பாவனை எல்லாமே வந்து மாறும். அதனால நம்மளையே வந்து ஒரு உருவாக்கக்கூடியது எது அப்படின்னா மேடை பேச்சுன்றது ஒரு சிறந்த கலை.
1: இந்த மேடை பயம் அப்படின்றது வந்து வயது வரம்புலாம் கிடையாது, எந்த வயதினருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. அப்போ இது வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அந்த பயத்தை நம்ம வந்து மாற்றணும் இல்லையா? அது குழந்தை பருவத்திலிருந்தே மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்?
0: அழகான கேள்வி. அதாவது குழந்தை பருவத்திலேருந்தே மாற்றணும் அப்படின்னா முதல் ஆசிரியர் நம்ம வீடு தான், குடும்பம் தான். குடும்பத்திலேருந்து தான் அந்த பயத்தை வந்து போக்கணும். அம்மா கிட்ட அப்பா கிட்ட முதல் அந்த குழந்தைய பேச வைக்கணும். வீடுகளில் ஒரு சின்ன மைக்கு மாதிரி வாங்கி கொடுத்து ஒரு ஸ்டூல் மேலே ஏற்றி பேச பழக்கங்க. எடுத்த உடனே மேடைகளுக்கு அப்படின்னு எடுத்துட்டு போகாமல் வீட்டில் விருந்தினர்கள்லாம் வராங்களா அவங்க முன்னாடி பேச விடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குரல், அப்புறம் பாரதியார் கவிதைகள் இந்த மாதிரி கண்டினியூஸாக பேச வச்சு அவங்கள மனப்பாடம் செஞ்சு வச்ச பின்னாடி அப்புறம் நம்மளாம் ஒரு குலுக்கல் சீட்டு போட்டு அந்த குலுக்கல் சீட்ல இருந்து ஒரு தலைப்பை கொடுத்து இது நீயா பேசு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம வீட்டில் பழக்கப்படுத்தும் பொழுது அந்த குழந்தைக்கு முதல்ல பேசக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும். தமிழோட அழகு பாவனைகள் அந்த குழந்தைகிட்ட ஏற்படும். தன்னை அறியாமே அது வந்து ஒரு மேடைகளை போய் பேசுறதுக்கு தன்னை வந்து உருவாக்கிக்கிறோம். அப்பதான் அந்த பயம் போகும். ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகிட்டையுமே பல திறமைகள் இருக்கு. பேச்சு மட்டும் இல்ல, ஓவிய கலையிலிருந்து அனைத்து கலைகளுமே இருக்கு. அதை கண்டுபிடிக்கக்கூடிய முதல் ஆசிரியர் யாரு அப்படின்னா அம்மா தான். அம்மாவும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க, ரெண்டு பேருமே தான். ஆனா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது யாரு அப்படின்னா அம்மா. அப்ப அம்மா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைங்களோட ரொம்ப நேரத்தை செலவழிக்கணும். நேரம் செலவழித்தால் மட்டுமே நம் குழந்தைகளை பயமில்லாத ஒரு அழகான ஒரு கலைகளை வளர்க்கக்கூடிய மிக

0: பெரிய மேடைகள் அவர்களை நாம் ரசிக்கலாம்.
1: நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில என்னென்ன சவால்கள்லாம் நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும்?
0: இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நாம நடத்துறோம் அப்படின்னா ஒரு காம்பேரிங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வீட்டுல சாதாரண விசேஷ காலங்களாகவும் இருக்கலாம், நம்மளுடைய நிகழ்ச்சிகளை சந்திக்கிறது பெரிய சவால் தான். திடீர்னு நிதி பற்றாக்குறை ஏற்படலாம். நம்ம ஒரு நிதி பட்ஜெட் வச்சிருப்போம், எதிர்பாராதமா ஒரு பட்ஜெட் வந்து நமக்கு இடிக்கும். அதை ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறவங்க திடீர்னு கொடுக்காம போகலாம், அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த இடத்துலையும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும். ரெண்டாவது நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்றதுலேருந்து கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே நம்ம வந்து அழகா எடுத்துட்டு போகணும். அப்ப நிகழ்ச்சி நடத்துறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும். அவங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் ஆடியன்ஸை வந்து ஈர்க்கக்கூடியதா இருக்கணும். ரெண்டாவது நகைச்சுவையாகவும் எடுத்துட்டு போகணும். ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லை, அதை ஆர்கனைஸ் பண்றவங்க கையில தான் இருக்கு. அந்த மைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிகழ்ச்சி வரவேற்பாளர்கள் இருந்து நன்றி உரை சொல்பவர்கள் வரைக்குமே அந்த நிகழ்ச்சியை நம்ம எடுத்துட்டு போகணும். ரெண்டாவது நம்ம சீஃப் கெஸ்ட்டை நம்ம சொல்றோம் அப்படின்னா சீஃப் கெஸ்ட்டை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸுமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். வர சீஃப் கெஸ்ட் வந்து இடையில வந்து போக்குவரத்து நெரிசல் காரணமா நேர மேலாண்மையை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் பொழுது அந்த இடத்துல நம்ம அடுத்த ஒரு விஷயத்த ஏற்படுத்தி, இதெல்லாம் பெரிய சவால்கள். இப்ப கால சூழ்நிலையெல்லாம் இருக்கு, திடீர்னு மழை பெய்யும், அந்த நிகழ்ச்சி வந்து சடனா வந்து டிராப் ஆகுற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம சவாலை எடுத்து மக்களை வந்து சலசலப்பு இல்லாம அழகா அந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு போறது தான் மிகப்பெரிய சவால். ஒரு நிகழ்ச்சின்றது ஒரு தொகுப்பாளரோட கையில தான் இருக்கு.
1: அதாவது இப்ப நம்ம திட்டமிட்டபடி வந்து நடக்கலைனாலும் அதுக்கும் நம்ம வந்து தயாரா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. பொதுவாவே வந்து கலை நயம் அப்படின்றது வந்து ஒருத்தவங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
0: கலைனாலே அழகுதான். அதாவது கலை என்பது ஒரு பொழுதுபோக்கா நம்ம பார்க்க கூடாது, பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அது ஒரு மாயக்கலை இல்லை. அது வந்து ஒருத்தவங்களுடைய ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆர்வம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த கலை வந்து அவங்கள போய் சேரும். ஒருத்தவங்க வாழ்க்கையோட இணைந்து அந்த கலையும் பயணம் செய்யும். கலை வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில நேர்மறை எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும். அது வந்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கொடுக்கறேன், ஒரு மேடைகளை பேசுறேன், ஒரு மலைகளை ஏறுறேன் அப்படின்னா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலை தான், இசையா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், மிக உயர்ந்த மலைகளை ஏறுவதாக இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒரு கலை. அதை ஆர்வத்தோட நம்மளோட வாழ்க்கையோட இணைச்சு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து புதுமையான சிந்தனைகளை தான் வெளிப்படுத்தும். நேரம் வந்து போறதே நமக்கு தெரியாது. அந்த கலை நம்மளோட வாழ்க்கையோட வாழ்க்கையாவே இணைஞ்சு நம்மளோட தலைமுறைக்கு அதை கடத்திட்டு போவோம். சிறப்பா இருக்கும். கலைகள் வந்து அழகு, அது பொழுதுபோக்கு அல்ல, மாயமும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையின் உயிரோட்டம் ஒவ்வொரு கலைகள்.
1: எப்பயுமே வந்து வெற்றி தோல்வி வந்து ரெண்டுமே இருக்கும். ஒரு சிலர் வந்து உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணவங்களும் இருக்காங்க, மோட்டிவேட் பண்ணவங்களும் இருப்பாங்க. அந்த வெற்றி தோல்வியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: இது வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு அழகான பதில் என்ன அப்படின்னா, சமுதாயத்தோட நம்ம வெளியில வந்து பேச வந்துட்டோம் அப்படின்னா நிறை குறைகளை பார்க்கக்கூடாது. நிறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது குறைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறணும். பல வெற்றிகளையும் தோல்விகளையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வெற்றியை தூக்கி என்னுடைய தலையில் வைக்கிறதும் இல்லை, தோல்விகளை பார்த்து பயப்படுறதும் கிடையாது. சமயோஜித புத்தியோட என்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு போய்கிட்டே இருக்கனே தவிர, யார் என்ன சொல்லுவாங்க அந்த சொல்றதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணணும் அந்த எண்ணம் என்கிட்ட இல்லை. அது இல்லாமல் இருக்கிறனால தான் என்னால் பல மேடைகளை ஏறி பேச முடியுது. இப்படி தான் நாங்கள் எங்களுடைய நேர்கொண்ட பார்வையும் அடுத்த தேடல்களும் தான் எங்களை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது.
1: கண்டிப்பா. இப்போ நீங்க அடுத்தடுத்த தேடல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சோ இப்ப அடுத்தடுத்த தேடல் வந்து நீங்க தேடிட்டே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆதரவா ஒரு ஃபேமிலி பேக் போனா இருந்திருக்காங்க இல்லையா? கண்டிப்பா வந்து ஒரு பெண் சாதிக்கணும் அப்படின்னா அவங்களோட குடும்ப ஆதரவு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா.
0: ரொம்ப ரொம்ப உயிர் மூச்சே அங்கதாங்க இருக்கு, குடும்பம் தான். இன்னைக்கு நான் கூட்டு குடும்பத்துல இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் கூட்டு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு பெண் இத்தனை செயல்களை செய்கிறாள் அப்படின்னா, ஆபீஸ்க்கும் போறா, வெளியில் இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளுக்கும் அட்டன் பண்றா, மாதத்துக்கு ஒரு முறை பல மலைகளையும் ஏறிட்டு வரா, குடும்பத்தையும் பாத்துக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி அவருடைய கணவரும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் தான். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிறந்த விட்டு பெற்றோர்கள், புகுந்த விட்டு பெற்றோர்கள், ரெண்டு பெற்றோர்களுமே என்னை வந்து ஊக்கப்படுத்திட்டே இருப்பாங்க. நான் எப்பயாவது டல் ஆகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை அடுத்து பார்த்துக்கலாம் இதுதானே அப்படின்னு சொல்லி நம்மளை மனோபலத்தை நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய பெரியவங்க வீட்டில் வேணும். அந்த பெரியவங்க இருக்கக்கூடிய சக்தி தான் இன்னைக்கு வந்து ஒரு பெண் சக்தியாக அவங்க முன்னாடி நின்றுருக்கேன்.

0: ரெண்டாவது என்னுடைய தோழர்கள் தோழிகள் சமுதாய நண்பர்கள். நாங்க பெரிய குடும்பம், அதாவது எனக்கு 9 பெரியம்மா 3 மாமாங்க, அத்தனை பேருமே வந்து டீச்சர்ஸ். எல்லாருமே என்னை வழி நடத்தியிருக்காங்க, என்னை வந்து அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அண்ணாங்களும் சரி அக்காங்களும் சரி அண்ணன் அண்ணி இந்த மாதிரி குடும்ப உறவுகள் வந்து ஒரு பெரிய பலம் எனக்கு. இன்னைக்கு நான் ஒரு செயல் செய்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே எனக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இத்தனை பேர் இருக்கிறனால தான் என்னால் செயல்படுத்த முடியுது.
1: அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்துட்டு அவங்களோட குடும்ப ஆதரவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ இந்த உங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கிற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: பெண்ணே, முதலில் உன்னை நேசி, உன்னுடைய உடல் ஆரோக்கியம் உனக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உடல் ஆரோக்கியத்துக்கு மேல மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியம் இருந்தா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியும் அழகான ஒரு மனநிறைவும் கிடைக்கும். ஒரு பெண் வந்து ஆரோக்கியமா இருந்தா குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, வீட்டுக்காரர் நல்லா இருப்பாங்க, பெரியவங்க வீட்டுல இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, ஒரு அமைதி ஏற்படும். உங்க நேரத்தை வந்து அழகா திட்டமிட்டு செயல்படுங்க. வெள்ளனை எந்திரிங்க. இத்தனை விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது. இன்னைக்கு நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி 1:30 முன்னாடி எந்திரிக்க பழகுங்க. அப்புறம் 1:30 முன்னாடி எந்திரிக்க பழகுங்க. உங்களுடைய வாழ்க்கையில தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேல அமைதியாகவும் புன்னகையோடும் அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு பாருங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அமைதியும் புன்னகையும் தான் உங்களோட வாழ்க்கையின் முதல் வெற்றி படிகளுக்கான ஒரு சவால். அதனால எதையும் பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு மட்டும்தான் ஏன், எனக்கு மட்டும்தான் ஏன் அப்படின்னு நினைக்காம அந்த இடத்துல இருந்து அடுத்த நகர்வுக்கு நம்ம எடுத்துட்டு போறதுக்கு உன்னை முதல் மாற்றம் செய், அதன் பின்பு அடுத்தவர்களை மாற்றத்துக்கான ஏற்பாடுகளை செய். அப்ப ஒரு பெண்ணுகிட்ட மாற்றம் ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்குள்ள மாற்றம் ஏற்படும். அந்த குடும்பத்துக்குள் மாற்றம் ஏற்படும் பொழுது சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும். அந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்படும். ஆகவே ஒரு பெண் தான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை. அந்த பெண் தன்னை ஆரோக்கியமாகவும் மன அமைதியுடனும் மன மகிழ்வுடனும் வாழ்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொரு பெண்ணுக்குமே நான் சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி.
1: அதாவது கல்வி மட்டும் இல்ல, கலை, சமூக அக்கறை, பெண்கள் முன்னேற்றம், இப்படி பல துறைகள்ல உங்களோட பயணம் வந்து மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி.
1: இதுவரை நிற்காமல் ஓடுகிறேன் இதில் பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா என் நாளின் சிறப்பு. இதில் ஜூன் மாதம் 10ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூன் 10ஆம் தேதியான இன்று தேசிய மூலிகைகள் மற்றும் மசாலா தினம். சமையலில் பயன்படுத்தப்படும் நறுமண மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் தினமாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: இந்த

0: பழப்பழக்கம் பாதரசம் பற்றிய தகவல். பாதரசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதோட பளபளப்பு தன்மையும் நீர்மத்தன்மையும் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். இந்த பாதரசம் ஸ்பெயின், இத்தாலி, அமெரிக்காவின் கலிபோர்னியா ஆகிய இடங்கள்ல அதிகமா கிடைக்குமா. சின்ன பார் என்று சொல்லும் சல்ஃபைட அடுப்புல வச்சு வறுக்கும் போது அதில் உள்ள கந்தக ஆக்சைடா மாறிடுமா. அப்போ தனியா பிரிகிற பாதரசத்தை காற்றில்லாத வெற்றிடத்துல வச்சு வடிகட்டி சுத்தம் செய்வாங்களாம். அதுக்கப்புறமா செங்குத்தா நிக்கிற களிமண் குழாயில இத செலுத்தி குளிர வைக்கும் போது அந்த குழாயோட அடியில தண்ணியில போய் தங்கிடுமா. அத ஒரு துணியில வச்சு வடிகட்டி கிடைக்கிறது தான் சுத்தமான பாதரசம். இதுவரை பாதரசத்தை எப்படி தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாதரசம் எந்தெந்த இடங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாப்போமா. நீர்ம ஆராய்ச்சி கூடங்கள்ல காற்றோட அழுத்தத்தையோ வெற்றிடத்தையோ அளக்க இந்த பாதரசம் தான் பயன்படுத்துறாங்களாம். சோடியம் குளோரைட மின்சார பகுப்பு மூலமா குளோரினாவோ அல்லது சோடியமாகவோ பிரிக்கிறதுக்கு ஒரு மின் துருவமா இந்த பாதரசம் பயன்படுத்தப்படுதான். அது மட்டும் இல்ல, கார்ல இருக்கக்கூடிய மின்சார சேமிப்பு கலன்கள்ல EM ஆக்சைடு பயன்படுத்துற மாதிரி பாதரசம் பாதரச ஆக்சைடை பயன்படுத்துறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போலாம் ஒளி விளக்குகள் மூலமா விளம்பரங்கள் செய்யறத நிறைய இடங்கள்ல பாத்திருப்போம் இல்லையா. ஆனா அதுலயும் பாதரச ஆவிதான் அந்த ஒளி விளக்குகளுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீல நிறங்கள்ல வெள்ளை கோடுகளால் படம் வரையறதுக்கும் இந்த பாதரசம் தான் பயன்படுத்தப்படுதான். இதுல நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னதான் இந்த பாதரசம் இவ்வளோ இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டாலும் இது நச்சுத்தன்மையுள்ள ஒரு உலோகம்ன்றனால இத கையாளும் போது அதிக கவனமா இருக்கணுமா. நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் மன ஆரோக்கியமே, இதில் பெண்களின் மனநலனுக்காக ஆலோசனை வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்றதன் அவர்கள்.
1: குழந்தைங்க கிட்ட இப்போ இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்ஸ் அடிக்ஷன், அது டேபோ இல்லை மொபைலோ அதை பார்த்துட்டே இருக்கிறது, இல்லை அதில் கேம் விளையாடுறது அப்படின்ற மாதிரியானது. எந்த குழந்தையும் வந்து தானாக ஒரு கேஜெட்டை எடுத்துட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பழகிறது கிடையாது. அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே யாராக தான் இருக்கும் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ பாரு மொபைல் வச்சுட்டே இருக்கு, எப்போ பாரு கேம் விளாண்டுட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ அதை நம்ம கொடுத்ததே நம்ம தான். பட் அதுக்கப்புறம் குழந்தைங்கள நம்ம தப்பு சொல்கிறதுன்றது கரெக்டான விஷயம் கிடையாது. ஒரு சாப்பாடு ஊட்டணுமா, உடனே வந்து மொபைலில் வந்து ஒரு ரைம்ஸை போட்டு விட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. அண்ட் வெளியே போயிருக்கோம் அப்படின்னு இருக்கிறப்போ குழந்தைங்க அமைதியாகணும் அப்படின்னு சொன்னாலும் மொபைலில் நம்ம கையில் கொடுத்து பார்க்க கொடுத்துட்றோம். ஸோ நம்மளோட வேலை முடிகிற வரைக்கும் குழந்தை அமைதியாக இருக்கணுன்றது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமாக அப்போ இருக்கே தவிர, அந்த குழந்தை கையில் நம்ம இந்த மொபைல் கொடுக்கறதுனால குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பு வரும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது கிடையாது. இன்னொன்று, பேரண்ட்ஸ் தான் வந்து மிகப்பெரிய ரோல் மாடல் குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் குழந்தைங்களும் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க முன்னாடி வீட்டில் இருக்கிறப்ப அம்மாவோ அப்பாவோ மொபைலோட யூசேஜ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தையும் வந்து அந்த யூசேஜை அதிகப்படுத்த தான் செய்யும். ஸோ வீட்டில் இருக்கிறப்போ வீட்டில் இருக்கிறவங்களோட பேசி விளையாடி தான் இருக்கணும், மொபைல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையும் அந்த கேட்ஜெட்டை தொடாமல் அவங்களோட பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு குவாலிட்டி டைமாக நல்லா விளையாண்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான குழந்தையான்னு இருக்கும். ஸோ குழந்தைங்க கிட்ட நம்ம மிஸ்டேக்ஸ் சொல்கிறப்போ நம்மக்கிட்ட அந்த மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்க கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கையும் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணுறதுக்கு முடியும். இன்னொரு ஒரு பிரச்சனை, குழந்தைங்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என் குழந்தை வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லைன்றது ஒரு பெரிய பிரச்சனையானு இருக்குது. ஸோ உங்கள் குழந்தை நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொன்னோன்னா பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மாக்கும் அப்பாக்கும் தான். அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்பா வந்து சரின்னு சொல்லணும். அதே மாதிரி அப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறப்போ அம்மா வந்து சரின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் அந்த குழந்தை பார்த்து வளர்ந்து வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அம்மா அப்பா சொல்கிறத அந்த குழந்தை கேட்கும். ஏன்னா எந்த ஒரு குழந்தைக்காக இருந்தாலும் அவங்க அம்மா தான் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் லேடி, அண்டு அவங்க அப்பா தான் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவான்னு இருப்பார். எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் பார்ப்பாங்க, அவங்கள அட்மையர் பண்ணி தான் வந்து குழந்தைங்க வருவாங்க. ஸோ நம்மளோட அப்பாவே வந்து அம்மா சொல்கிறத கேட்குறாரு, அப்போ நம்மளும் அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு அந்த குழந்தை பழகிறோம். அதே மாதிரி

நம்ம அம்மாவே வந்து அப்பா சொல்றத கேட்டு நடக்கிறாங்க, அப்ப நம்மளும் வந்து அப்பா சொல்றத கேட்டு நடக்கணும்னு அந்த குழந்தைக்கு அந்த பழக்கம் வரும். ஸோ உங்க குழந்தை நீங்க சொல்றத கேட்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றதுன்னு பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட் பண்ணி குழந்தைங்க முன்னாடி சொல்றதை கேட்டு நீங்க நடந்தீங்க அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்க நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோப், இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 2014 ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் வாழ்த்து தெரிவித்ததோடு பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஆட்சியில் பெண்கள் ஆளுமை பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். தேசிய வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்கள், 2027ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை முன்னெடுத்து செல்வது ஆகியவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் நீண்டகால பிரதமராக தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் திரு நரேந்திர மோடியை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்த பிரதமரை பாராட்டும் வகையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம், கட்டமைப்பு முதலீடுகள், வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது, நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தியது, உலகளாவிய உற்பத்தி சூழலுக்கு வளர்ச்சி பெற்றது போன்றவற்றால் நாட்டின் பொருளாதாரம் பிரதமரின் தலைமையில் மேம்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழாரம் சூட்டினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வழிகோலும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுடெல்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து பேச உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977ஆம் ஆண்டு

0: 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். திரைப்படங்களை படப்பிடிப்பு தளத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பாரதி ராஜா, என் இனிய தமிழ் மக்களே என்ற கம்பீரமான குரலில் திரைப்படங்களில் முகவுரை வழங்கி மக்களின் மனதில் நீக்கமற நிறைந்துள்ளார்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா.

0: 2004 நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்படம், தென்னிந்திய பிலிம்பேர், மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய பாரதி ராஜாவின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறையினர் பாரதி ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பயனாளிகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய அமைச்சர், அந்தந்த மாவட்டங்களில் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், ஒற்றை சாளர இணைய வசதி, மாலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்கள், வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற அவர், மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: இன்றைய தினமானது இந்த முகாமிற்கு முன்பாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா 1, வீட்டுமனை இ பட்டா 56, பட்டா மாற்றம் 11 இனங்கள், வாரிசு சான்றிதழ் 3, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 16, மின்னணு குடும்ப அட்டை, புதிய குடும்ப அட்டை 6 நபர்களுக்கு என மொத்தம் 153 நலத்திட்ட உதவிகள் 84 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த முகாமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும்
0: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17 தேதி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை பணிகளின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு

0: இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 1:56.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
5: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
6: மண்போர்வை பொறுத்த வரைக்கும் மணல எந்த பொருள் வேணாலும் வச்சு மூடலாம். பொருள்னா வைக்கோல், ராகித்தாள், வாழைமட்டை, தென்னை நார்கழிவு, சோளத்தட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பாலித்தீன் தாள் பயன்படுத்தி மண்ணை வந்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் துளையிட்டு விதைப்போ நடவோ செய்வாங்க பயிரை. இப்படி செய்யும்போது களை கட்டுப்பாடும் ஆகுது. அதே சமயம் இந்த ட்ரிப் லைனு அது மூலியமா உரப்பாசனம் எல்லாமே கொடுக்கும்போது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை பெறுது.
5: காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, 101.4 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எய்ட்ஸுக்கான தடுப்பு மருந்து குறித்து இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுதந்திர கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். நூறு புள்ளி 1 FM கோல்டில் இன்று இரவு 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள்.
7: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
8: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
7: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
8: https://awards.gov.in.
7: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.

0: இருக்கிறது.
1: எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் ஒலித்த பாடலின் படம் கேப்டன் மகள். அடுத்து ஒலிக்கிறது இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர் பாடியுள்ள பாடல், படம் கடலோர கவிதைகள்.

எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது, அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து. காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: நேரம் 2:40.
1: விளையாட்டு அரங்கம். இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராம் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் விளையாட்டு போட்டிகள் வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க சார், உங்க வாய்ஸ் வந்து கேட்கும்போதே வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியோட சாயல் வந்து உங்க பேசல சாதாரண ஒரு கான்வர்சேஷன்ல தெரிய வருது. சொல்லுங்க சார், நீங்க எப்படி இந்த கமெண்ட்ரின்ற ஒரு கரியர் வந்து சூஸ் பண்ணீங்க? எதை பார்த்து இன்ஸ்பைர் ஆனீங்க? உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? இந்த ட்ராக்ல நீங்க வரதுக்கான காரணங்கள், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல ரொம்ப வார்ம் கிரீட்டிங் கொடுத்ததுக்கு. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எனி வாக் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஆவிட் கீன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், எப்பவுமே ஒரு பெரிய ஃபேனாக இருக்கணும், அப்புறம் அந்த பர்சியூட் ஆஃப் பேஷன் இருக்கணும்.

ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் மேலே எனக்கு நிறைய ஈர்ப்பு இருந்தது. அஃப்கோர்ஸ் அனதர் மேட்டர், கிரிக்கெட்டுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்றது அது வேறு சமாச்சாரம். இட்ஸ் அ ஒன் வே லவ்ன்ற மாதிரி சொல்லலாம். பட் நான் ஜோக்ஸ் அசைடு, எனக்கு ரொம்ப இன்வால்வாக இருந்தது. பட் என்னோடய டேலண்ட்டுன்றது ரியல் ஷைனிங் பிரைட் டேலண்ட்டுன்றதே எனக்கு அவ்வளோ இல்லை. பட் அது இப்போ தான் வயசானதுக்கப்புறம் தான், கேமை புரிஞ்சினதுக்கப்புறம் தான் அது நமக்கு அந்த ஞானம் வந்து தெரியுது. சின்ன வயசில் வந்து நம்ம ஒரு போராடுற குணம் இருக்குது, பர்சிவியரன்ஸ் இருக்குது, உடாப்பிடி அந்த பிடிவாத குணம் இருக்கிறதுனால நம்ம டாப்பு, நம்ம நல்லா ஆடுவோம். பர்டிகுலர்லி இந்த ஹார்ட் ஹார்ஷ் கேம் கிரிக்கெட்டில், நீங்கள் பர்டிகுலர்லி பேட்ஸ்மனாக இருந்தீங்கன்னா, நான் பேட்ஸ்மனாக அந்த சின்ன வயசில், ஸோ நீங்கள் வந்து உங்களை பேக் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களை ஃபீல்டிங் சைடு 11 பேர் இருப்பான், அம்பையர்ஸ் இருக்கான், போராடிண்டே இருக்கணும். அப்படி இருக்கச்சே நீங்களே உங்கள் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணின்னு டவுனாக ஒரு பலியாடு மாதிரி போகக்கூடாது. உள்ள ஹெட் அப் சின்னப்புன்னு தான் போகணும், மீசையில் மண் ஒட்டலைன்ற மாதிரி தான் அந்த மனநிலை இருக்கணும். நீங்கள் ஆடுவேன், யார் போட்டாலும் நான் ஆடுவேன், தைரியமாக அடிப்பட்டாலும் நான் இங்கே ஊந்து செத்தாலும் சாவுவேன், ஆனால் விக்கெட் கொடுக்க மாட்டேன்ற அந்த எண்ணம் இருக்கணும். அதுக்குன்னு அடிபட்டுன்னு இருக்கிறவன்லாம் புத்திசாலி கரேஜியஸ் பிளேயர் கிடையாது. அடி வாங்காமல் ஆடுறது தான் கெட்டிக்காரத்தனும். பட் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஸ்பிரிட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே நமக்கு அந்த விளையாடுற இது வெளியில் அவுட்டோரில் அப்படி இருக்கிறதுனால ஒரு ஈர்ப்பு இருந்தது. நான் கொஞ்சம் பிட் ஆஃப் லேட் ஸ்டார்டர்னு சொல்லலாம், அண்டர் 15, அண்டர் 16, அண்டர் 19லாம் ஆனேன். தவிர 19க்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ரியல் அவேக்கனிங்கே தெரிஞ்சுது. நமக்கு அந்த பாதை, அதாவது பேட்டிங் ஆடுறது ஒன்று, ரன் ஸ்கோரிங்கிறது ரெண்டாவது. ஸோ அந்த ரன் ஸ்கோரிங் எப்படி பண்ணணும், உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, எந்த ஷாட்ஸில் நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக ஆடுறீங்க, எது உங்கள் வீக்னஸ், எது அவாய்ட் பண்ணணும், இந்த டெக்னிக்கல் அந்த எக்ஸலன்ஸ், அந்த பர்சியூட் இருக்கு பாருங்களேன், ரிலென்ட்லஸ், அந்த பிடிவாதமாக டெய்லி 1 hour 1.5 hour பேட்டிங் ஆடி கையெல்லாம் புண்ணார மாதிரி, க்ளவ்லாம் வேர்த்து ஊத்துற மாதிரி அந்த பிரயத்தனப்பட்டு ஆடுறதுன்றது நான் கொஞ்சம் பீட் அப் லேட் ஸ்டார்டர். ஸோ அது உண்மையாக சொல்லலாம். பட் சின்ன வயசில் அது ஒத்துக்க பிடிக்காது நமக்கு. ஏன்னா சின்ன வயசில் அந்த ஃபிலாசபி அது மாதிரிலாம் நம்பிக்கை இருக்காது. அதெல்லாம் சின்ன வயசுல அந்த ஞானம்லாம் வந்துருச்சுன்னா நமக்கு அந்த பிடிவாத குணமாக விளையாட ட்ரை பண்ணுன்ற அந்த எஃபர்ட் போடுறதுக்கே எண்ணம் வராது. ஸோ இந்த எஃபர்ட்லாம் போட்டுட்டு ஒரு 50 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம கரியர் வென் வி லுக் பேக், ஓகே பெரிய ஸ்டார் ஆக முடியல, பட் ஆனால் வி ட்ரைட் அவர் பெஸ்ட் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிறதுனால மனசில் ஒரு ஆத்மார்த்த திருப்தி இருக்கு. ஸோ நான் பேசிக்கலி கிரிக்கெட் பிளேயர்னால அதே எனர்ஜியை சேனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் 30-35 அப்புறம் உங்கள் பாடியெல்லாம் விதராகி வேன் ஆகிறதுக்கப்புறம் மசில் ஸ்ட்ரென்த்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக ஆட முடியாது. ஓகே லோயர் டிவிஷன் கிரிக்கெட் நான் 50 வயசு சொல்லி ஆனால் 35 இயர்ஸ் டிஎன்சிஏ லீக் ஆடினேங்க சென்னையில். 82லேருந்து 2017 ஒரு 13-14 கிளப்புக்கு ஆடினேன், வேரியஸ் லெவல்ஸ் ஆடினேன். புச்சிபாபு ஆடினேன், ரஞ்சி டிராஃபி ப்ராபில் அந்த சிட்டி 11லாம் ஆடிருக்கேன், தமிழ்நாடுக்கு புச்சிபாபுல செஞ்சுரி அடிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஒரு 10 செஞ்சுரி அடிச்சிருக்கேன், எல்லா ஃபார்மேட்லையும் எக்ஸல் பண்ணுங்க. அப்புறம் போலிங் போட்டேன். ஸோ போலிங்கிறது ஒரு பேட்டில் ஆஃப் விட்ஸ், பேட்டிங்கிறது ரொம்ப மைண்ட் ட்ரைனிங் கான்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ். ஸோ டுவர்ட்ஸ் எண்டு நான் நிறைய ஆக்டிவாக போலிங்கும் நெட்ஸில் போட்டு அதை முயற்சி எடுத்ததுனால நான் ஒரு ஆல்ரவுண்டராக இங்கிலாண்டில் போய் ஆஸ்திரேலியாவில் போய் விட 8 சம்மர் இங்கிலாண்ட்லேயும் ஒரு சம்மர் ஆஸ்திரேலியாவில் போய் லீக் கிரிக்கெட் கிரேட் கிரிக்கெட்டில் ஆனதுனால அங்கே வந்து ஆல்ரவுண்டராக நீங்கள் ஆடிண்டே இருக்கணும். அப்போ தான் உங்களை ஃபாரின் சைட்ஸும் உங்கள் கிளப்ஸும் ஒன்று உங்களை வந்து வில்லுக்கு வந்து 2 கயிறு கட்டி அடிக்கிற மாதிரி உங்கள் ஆல்ரவுண்டராக இருந்தீங்கன்னா பேட்டிங்கில் ஃபெயில் ஆனால் போலிங் அப்படின்ற மாதிரி நான் போலிங்கும் போட போலிங்கில் ஒரு ஈர்ப்பு வந்துட்டு. ஸோ பேட்டிங் நீங்கள் ஆட ஆட ஆட உங்களுக்கு போலிங் பற்றியும் கொஞ்சம் ஞானம் வரும். ஸோ போலிங்னு நெஷனல் நிறைய போட போலிங் மேலே ஒரு பேட்டில் ஆஃப் விட்ஸு, அதுக்கு பெருசாக ஃபிட்னஸ் அது இது தேவையில்லை. ஒரு மைண்டு, கன்னிங் மைண்டும் ஒரு பிளான் பண்ணி பிளாட் பண்ணி போலிங் போட, சட்டில் சேஞ்சஸ் ஆஃப் ரிஸ்ட்டு ஆக்ஷனு இந்த மாதிரி ரிலீஸு, ஸ்லோவாக போடுறது, யார்கர் போடுறது, இதை ஒரு மிக்ஸாக ஒரு பேக் மாதிரி வச்சுட்டு போட்டு நான் அப்படியே என் கரியர் இழுத்து அப்படியே எப்படி சொல்லணும்னா ஒரு சுகர் கேன் வெண்டர் வந்து பகாசாவே எடுக்கிறான் பாருங்கள், அதை புழிஞ்சு எடுக்கிறான் பாருங்கள், அந்த மாதிரி அதர் எண்டில் அது மாதிரி என் பாடியை வறுத்து போட்டு பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி உடாப்புடியாக நான் சொன்ன மாதிரி இருக்கு பயங்கர ஸ்கில், நேச்சுரல் டேலண்ட். அந்த மாதிரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இங்கே சடகோபன் ரமேஷ், டபிள்யூ வி ராமன், என்னோடய சீனியர்ஸ் சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், கண்ணு பறிக்கிற மாதிரி டேலண்ட் இருக்கும். ஆனால் ஒரு 4-5 பேர் சொல்கிறேன் இந்த மாதிரி நேம்ஸ், இல்லைன்னா ஸ்ரீதரன் ஸ்ரீராம், இல்லைன்னா சரத், ஒரு சில பல பேட்ஸ்மேன் ஹேமங் பதானி, அந்த டேலண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை பறிக்கிறாங்க. முரளி விஜய் அவர்லாம் கொஞ்சம் லேட் ஸ்டார்டர், பட் டேலண்ட், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். சின்ன வயசில் நான் புக்ஸ் நிறைய படிப்பேன், ஆட்டோபயோகிராஃபி, சன்னி டேஸ் கவாஸ்கரோட புக்கில் ஆரம்பித்து வருஷக்கணக்கான 8th-9th இயர்லேருந்தே நிறைய ஆட்டோபயோகிராஃபி இன்ஸ்பிரேஷனுக்கு படித்து அந்த லாங்குவேஜில் ஒரு ஈர்ப்பு போதாதுக்கு. இங்கிலாண்டுக்கும் நிறைய போய் ஆடினதுனால இங்கிலண்டும் கிரிக்கெட்டும் அது வந்து இன்செப்பரபிள், அங்கே தான் ஆரிஜின்ஸ் இருந்ததுனால கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாங் டியூரேஷன் கேம் கிரிக்கெட். 22 கேரக்டர், 2 அம்பையர், பெஞ்சில் 4-5 பேர் என்று சொல்லி உட்காந்துட்டுருக்கான். அப்படினால நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறனால ஒரு கேமில் 30 கேரக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அந்த லிட்ரேச்சர், அந்த எழுத்து, அந்த கிரியேட்டிவ் எழுதுறது, அதை பற்றி பார்த்ததுக்கு ஃபுட்பால், பேஸ்கெட் பால், வாலிபால் மாதிரி டக்குன்னு 9-90 நிமிஷத்தில் முடியவும் போகிறதில்ல.

0: ஸ்டாப் ஸ்டார்ட் கேமு, நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கிறதுனால டவுன் நிறைய இருக்கு, ஹை இருக்கு. ஸோ ஹியூமன் எமோஷன்ஸை நிறைய டிஸ்கிரைப் பண்ணி பிரமாதமாக ப்ரோஸ்லாம் ரொம்ப கிரியேட்டிவாக பியூட்டிஃபுல்லாக எழுதுவாங்க. பர்பிள் ப்ரோஸ்னு ஆங்கிலத்தில் நிறைய எழுதுவாங்க. ஸோ நான் பிரிட்டிஷ் கவுன்சில் அங்கே இங்கே போயிட்டு அந்த ஃபாரின் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் படித்து எனக்கு ஒரு இங்கிலீஷ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எப்போ பார்த்தாலும் டிக்ஷனரி பார்த்துன்னு, மீனிங் பார்த்துன்னு, சினனிம்ஸ், ஆன்டனிம்ஸு, ஒரு நமக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்னாலே ஒரு கெத்து, ஒரு ஃபீலிங்கு, அதை கற்றுக்கணுன்ற ஒரு ஈர்ப்பு இருக்கும். எனக்கு இங்கிலீஷில் ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு டிவோஷனு, ஒரு பேஷனு, பிஜி ஓடோஸ் புக்ஸ் படிக்கிறது, ஹியூமரு, ஸோ அந்த மாதிரி வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுக்கு அந்த தாட்ஸை வந்து வேர்ட்ஸாக ஆர்டிகுலேட் பண்ணுறதுன்றது ஒரு ஆர்ட் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வெஹிக்கிள் மாதிரி, உங்களுக்கு அந்த எண்ணெய் அலைக்கு உங்களுக்கு அந்த தாட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு வண்டி மாதிரி அழகாக கோர்வே அதை ஆர்டிகுலேட் பண்ணணும். ஈவெண்ட்டை பார்க்குறீங்களா போதாது, நான் ஒரு ஃபெயில்டு கிரிக்கெட்டர், நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணி ட்ராவல் பண்ணி, ஸோ நிறைய கேரக்டர்ஸை நம்ம பார்க்குறோம் அப்சர்வ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது கமெண்ட்ரியில். போதாதுக்கு பென்சன் ஏஜஸ் அது இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து லைவ் டெலிகாஸ்ட் காட்டுவோம். பழைய காலத்தில் வேர்ல்ட் கப் 83 இங்கிலாண்ட்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பிக்சர்ஸ். ஏர்லி மார்னிங் 4 மணிக்கும் 5 மணிக்கும் பில் லாரி, இயன் சாப்பல், டோனி கிரேக், கீத் ஸ்டாக்போல், இந்த மாதிரி லெஜெண்டோட வாய்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு நமக்கு ஒரு அந்த கண்டினியூஸாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு நரிஷ் ஆச்சு. ஸோ அந்த நரிஷ் ஆனதை அப்படியே நர்ச்சர் பண்ணி ஸ்லோவாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஐ குட் வெஞ்சர் இன் டு கிரிக்கெட் காமெண்ட்ரி. நான் சொன்ன மாதிரி என்ன, சில பேர் அம்பையர் ஆவாங்க, சில பேர் ஸ்கோரிங் எடுத்துப்பாங்க, சில பேர் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆவான், சில பேர் வந்து கோச்சிங்கு மென்டரிங் அந்த மாதிரி போவாங்க. சில பேர் ராகுல் டிராவிடு, விவிஎஸ் லக்ஷ்மன்லாம் போயிருக்காங்க, நிறைய பேர் கமெண்டேட்டர் கவாஸ்கர், சாஸ்திரி, நான் சொல்கிற பேர்லாம் ரொம்ப லெஜெண்டரி நேம்ஸ். இப்போ ஓகே ஒரு அளவுக்கு டீசன்ட் கிரிக்கெட் ஆனாலும் எல்லா வாக் ஆஃப் லைஃப்லையும் ஆப்பர்ச்சுனிட்டிக்குனாலும் சில பேர் அனந்த பத்மநாபன், நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஐஓபியில் ஆனார், மதன கோபால், ஸோ இவங்களாம் வந்து அம்பையர்ஸ் ஆயிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கௌஷிக் காந்தின்னு ஒருத்தர் இன்கம் டேக்ஸ்லேருந்து. ஸோ கிரிக்கெட் கேரியரில் அதே எனர்ஜி தான், வேறு மாதிரி சேனலைஸ் பண்ணும். ஸோ எனக்கு அந்த காமெண்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதுவும் ஒரு மஷ்ரூமிங் இண்டஸ்ட்ரி, அதுவும் கொஞ்சம் ஒரு நீஷ், எல்லாம் அந்த அளவுக்கு கோர்வையாக பேச முடியாது. கிரிக்கெட் பைத்தியமாகவும் இருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெமரி ரிடென்ஷன், ரீகால் இருக்கணும், ப்ரொடியூசர் டைரக்டர் நம்மளை கைட் பண்ணி சொல்லி கொடுத்தாலும் நமக்கும் அந்த ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒரு அந்த நேச்சர் இருக்கணும். ஸோ நமக்கு வந்து பழைய காலத்து ஈவெண்ட்ஸ் எஃபெக்ட் ஆனது, நம்ம பார்த்து வளர்ந்தது, இன்ஸ்பயர் ஆனது, அப்சர்வ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் இந்த தாட்ஸ் எல்லாம் ஆர்டிகுலேட் பண்ணுறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெட் ஸ்டார்ட் இருந்தது நேச்சுரலாக. நான் போதாத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பயங்கர ஃபேனாக இருப்பேன். ஸோ பீட்டர் ரோபோக்கா இருக்கட்டும், இல்லை ராபின் மார்லராக இருக்கட்டும், இல்லை டைம்ஸில் சைமன் வைல்டு, நிறைய விக் மார்க்ஸு, ஜானத்தன் ஆக்னியூ, இல்லை மைக் செல்வி, நான் என்லெஸ்ஸாக சொல்லின்னு போயிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி ரைட்டர்ஸ்லாம் படித்து கிரிக்கெட் ஃபோல ஆன்லைனில் இப்போ லட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம 20-30 இயர்ஸ் பேக் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி புக்குக்கு படிச்சு, ஸோ நான் சொன்ன மாதிரி அதை நரிஷ் பண்ணி நர்ச்சர் பண்ணாலும் ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி லக்கிலி பை எவ்ரி திங் ஃபெல் இன் டு பிளேஸ் எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. பட் நான் ஒன் ஆஃப் த ஏர்லி பேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் கிரிக்கெட் காமெண்ட்ரியில். டேர்ன் ஆஃப் த மில்லினியம் 2001லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு 30-32 வயசு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 25 இயர்ஸாக ஐ எம் இந்த சர்க்கியூட்டுன்னு சொல்லலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வர்ணாக்குலர் தமிழ்லையும் நிறைய வருது ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கும் அப்பாற்பட்டு நிறைய ஷோஸு அது இது வருதுனால ஸோ நிறையா சான்சஸ் கிடைக்கிறது. பட் இங்கிலீஷ்லேயும் நான் வந்து டிஜிட்டல் காமெண்ட்ரியில் பண்ணிட்டுருக்கேன். பிசிசிஐக்கு டிஜிட்டல் காமெண்ட்ரியில் ஒரு கால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4-5 வருஷமாக. ஒரு வருஷத்துக்கு 2-3 மேட்ச் கிடைக்கிறது டிஜிட்டல் காமெண்ட்ரி. அது நெக்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் டெலிவிஷன் காமெண்ட்ரி, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் காமெண்ட்ரி. யாருக்கு என்ன தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது, எப்படி அன்ஃபோல்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் ஸோ ஃபார் ஸோ குட். நான் என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் பிளேயர் ஆத்மார்த்தமாக கிரிக்கெட்டில் ஒரு பேஷன் வச்சுட்டு ரியலாக நரிஷ் பண்ணி நர்ச்சர் பண்ணதுக்கு நிறைய பலன் இருக்குது. பட் நிறைய அந்த பாதையில் வர நிறைய உங்களுக்கு பிரிக் பேட்ஸும் இருக்குது, பொக்கேஸ் நிறைய கிடைக்கிறதோ இல்லையோ, நிறைய பள்ளம், அடி தடி, ஒரு உருண்டு பரண்டு வந்து விளையாடுறதுலேருந்து ஒரு போராட்டம் தான். பட் அந்த ஒரு லேபர் ஆஃப் லவ்னு ஆங்கிலத்தில் ஒரு எக்ஸ்பிரஷனில் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக சார். அதாவது நான் கேள்வியாக கேட்ட ஒரு பாலுக்கு நீங்கள் ஒரு 20-20 மேட்சே முடிச்சிட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோவில் முடிச்சிட்டீங்க. அதாவது ஃபிலாசபி இன்ஸ்பிரேஷனில் வந்து லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ள அட்வான்டேஜ் அந்த மூவராக இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக யதார்த்தமாக சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்ததா சார், இன்னைக்கு இன்ஸ்பைரிங் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, இப்போ கமெண்ட்ரி ரேடியோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கோப் இஸ் என்லார்ஜ் நவ், ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லா சேனல்ஸ், எல்லா டிஜிட்டல் கண்டென்ட் ஆஸ் வெல் சேட்டலைட் டெலிவிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ ஓப்பனிங் இருக்கு, ரேடியோ கமெண்ட்ரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு அமெச்சூரா இருக்க ஒருத்தர், அதாவது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து விளையாடிட்டு இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஃப்டர் சம் ஏஜ் அந்த பிளேயராக இருக்க முடியாதுன்ற கட்டத்தில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு

0: வர்றவங்க இதையே வந்து பர்சீவ் பண்ணணும் இந்த கேமில் அப்படின்னும்பொழுது, இந்த கமெண்ட்ரியை சூஸ் பண்ணும்பொழுது அவங்க முக்கியமாக வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில்ஸ் என்னன்றதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார்.
1: பேசிக்காக கீன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி பெரிய டேலண்ட் இருக்கோ, கிரிக்கெட்டுக்கு நமக்கு மேலே பிளெஸ்ஸிங் இருக்கோ, அதை மாதிரி இருக்கோ இல்லையோ, நமக்கு கிரிக்கெட் மேலே ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அது ஒரு ஒன் வே லவ் அஃபேர் மாதிரி கூட இருக்கலாம், பட் ஸ்டில் ஆனால் வந்து கீன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அதுதான் அண்டர்லையிங் பேசிக் எலிமெண்ட்ரி ஃபேக்ட்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்பாற்பட்டு அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு ரீடுங்க. உங்களுக்கு எனி வாக் ஆஃப் லைஃப், நீங்கள் மியூசிஷியன் எடுத்துக்கோங்க, பாடுறவங்களை எடுத்துக்கோங்க, எனி அதர் வாக் ஆஃப் லைஃப், க்ரியேட்டிவாக இருக்கட்டும், எனி வாக் ஆஃப் லைஃப், நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்கணும், எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் 1% தான், நீங்கள் 99% பர்ஸ்பயர் பண்ணணும். முக்கியமான விஷயம் அதில் வந்து இன்வெஸ்டடாக இருக்கணும், கன்சியூம்டாக இருக்கணும். அது உங்களை அப்படியே வந்து ஈர்ப்பு வந்து அவங்கள கன்சியூம் பண்ணிடணும், இன்வெஸ்டடாகவும் இருக்கணும். முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பிரேஷனும் ட்ரா பண்ணிக்கணும், அவங்களோட பாதை எப்படி, ஸ்டம்பிளிங் பிளாக் என்னெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம படிக்கணும், நான் சொன்ன மாதிரி கீனாக இருக்கணும், கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும், எலமெண்ட்ரியாக தெரிஞ்சுக்கணும் கேம் பற்றி. ஆடினீங்கன்னா அது ஒரு ஹெட் ஸ்டார்ட்டு. எல்லா ஆடுறவனும் கமெண்ட்ரி பண்ணுறதில்ல, எல்லா ஆடுறவனுக்கும் மெமரி இருக்காது, ரிட்டென்ஷன் இருந்தாலும் ரீகால் இருக்காது, கோர்வையாக ஆர்டிகுலேட்டாக ஸ்டோரி டெல்லிங்காக அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் இருக்காது. ஆனால் ஆடி காமிச்சிருவான், தொட்டு ஒத்திக்கிற மாதிரி இருக்கும், கவர் டிரைவ் ஆன் டிரைவ் அடிக்கிறத ஹுக் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஆனால் பேசச்சே அவனுக்கு சில பேருக்கு அந்த ஸ்குவீக்கியாக இருக்கும் வாய்ஸு, சில பேருக்கு லிஸ்பிங் அப்படின்வான், நாக்கு வந்து பெறலும் சரியாக வராது, எண்ணம் லட்ச வார்த்தை சொல்லும் பட் வார்த்தையில் வராது, வாயில் கூழாங்கல் போட்டால் மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஓரல் ஹைஜீன் இருக்குது, நீங்கள் கணாபின ஜில் தண்ணி அது இதுன்னு குடிச்சுட்டு வரக்கூடாது, த்ரோட்டை பார்த்துக்கணும் கொஞ்சம். சில பேர் சொல்லுவாங்க பிட் ஆஃப் த ஸ்டமக்லேருந்து பேசணும், அந்த வாய்ஸ் மாடுலேஷனு, அந்த எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ பேசிக்காக கீனாக ஃபர்டைல் மைண்ட் இருக்கணும், வில்லிங்னஸ் டு லேர்ன் இருக்கணும்.
0: இப்போ இன்னொன்று சார், நீங்கள் சொல்லும்பொழுது, நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் வந்து ஐ மிஸ் த பஸ்ன்னு தான் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு இதில். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கவங்க எப்படி வந்து கிவ் அப் பண்ணாமல் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட்டோட அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணணும், நீங்கள் அந்த சமயத்தில் எப்படி பயணம் பண்ணீங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர்.
1: ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக சொல்லணுன்னா எனக்கு வேறு எதுவும் பெருசாக பிரமாதமாக ஈர்ப்பு இல்லை. ஸோ அப்படி சொல்கிறது நான் சிம்பிளிஸ்டிக்காக சொல்கிறேன், அதுலேருந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நான் க்ரெடிட்டும் எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். பட் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப இன்வெஸ்டடாக இருந்ததுனால ஒரு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு. ஸோ எனக்கு இது இவ்வளோ நாள் இதில் நான் டைம் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு ஹெட் ஸ்டார்ட் மாதிரி எனக்கு கிடச்சிருது. ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவனுக்கு அது ஒரு டைனி பிட் லேக் தான். நானே மிஸ் த பஸ் கேட்டகரியே நான் உருண்டு பிறந்து இருந்துருக்கேன், போராட்டமாக தான் இருக்குது கமெண்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதெல்லாம். பட் ஹேவிங் செட் தட் ஐ கெட் பை. ஸோ எது கிடைக்கிறதோ அது 100% இன்வெஸ்டாக வந்து கடை கூப்பிடுறானோ இல்லையோ, கேம் மேலே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு பி அ கீன் லிஸ்னர், அதே மாதிரி கீன் லேர்னர், பார்த்து கற்றுக்கணும், நிறைய ஆட்டோபயோகிராஃபி படிக்கணும், நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ அந்த அதெல்லாம் அந்த மாதிரி அந்த வர்ச்சுஸ் எல்லாம் நீங்கள் கான்ஸ்டண்டாக நரிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
0: கண்டிப்பாக சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது உங்களோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்னஸை ரீச் பண்ணி கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் விஷயமாக எடுத்து அவங்க லைஃப்பில் முன்னேறதுக்கான அனைத்து வழிகளையும் அவங்க எடுத்துக்கணும்ன்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி, வணக்கம்.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராம் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: அரங்கம்.

வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் 125 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40.7 செல்சியஸும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.5 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2.5 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது.

மதுரை மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடலூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இயல்பை விட அதிகமாகவும், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா வரை, கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாளும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வரும் 15 தேதி வரை தொடரும். 13 தேதி முதல் 15 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருந்தது. மேலும் அது குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 14 தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 14 தேதி அந்தமான கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குரள முதம்.

0: நன்மை பெருகும் போது மாறுபாட்டை மறந்து விடுவர், ஆனால் கெடுதல் வருவதற்கு அதனை மிகுதிப்படுத்துவர். குறள் எண் 859, அதிகாரம் இகல்.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்களை இப்பொழுது திரைகணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் இளையராஜா சித்ரா குரல்களில்

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கணத்தில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் மண் வாசனை.

0: திரைகணம் கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகாணம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 5வது பகுதி. காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை. ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை, டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், கே பி ஹரிஹரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. திரை இசை தமிழ முதம் வழங்குபவர் முனிவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:45 நகர்வலம், முக்கிய ரயில் நிலையங்களில் அவசர சிகிச்சை மையம், குன்றில்குமார் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02-8:30 திரைகாணம், 9 மணிக்கு அரங்கிசை. அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் சுவர்ணலதா ஆகியோரின் பாட்டு, ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், ஹரிஷ் கணபதி அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் நமோ ட்ரோன் திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 என்னுயிர் தோழி, அக்குபஞ்சர் சிகிச்சை குறித்து விளக்குகிறார் நஸ்ரின் அவர்கள். குழந்தைகளுக்கு வயிறு நிறைந்தால் மட்டும் போதுமா, விளக்குகிறார் பிருந்தா பார்த்திபன் அவர்கள். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தருகிறார் ஃபிளாரன்ஸ் துரை அவர்கள். சரிவிகித உணவு குறித்து விளக்குகிறார் ஜெயலட்சுமி அவர்கள். பெண்களுக்கான சம உரிமைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் வழக்கறிஞர் சுவர்ணலதா அவர்கள். அமைப்பு உமா மீனா. பிற்பகல் 2:15 மாலை 5:30

0: திரைகானம் 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள். காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 9:15 செய்திச்சுடர். 9:30 நாடக மலர். அமுதக்கணி நாடகம், எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, லட்சுமி பாஸ்கரன். 10:00 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.0°C, குறைந்தளவு 26.1°C, காற்றில் ஈரப்பதம் 75%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.2°C, குறைந்தளவு 30.2°C, காற்றில் ஈரப்பதம் 41%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 39°C ஒட்டியும், குறைந்த அளவு 30°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. A meeting of the National Democratic Alliance, NDA, is underway in the national capital. The meeting is being held to celebrate NDA government completing 12 years and Prime Minister Narendra Modi becoming the longest continuously serving elected Prime Minister of India. All constituents of the alliance, besides the top leadership of the BJP, including Prime Minister Modi, are attending the meeting. The NDA meeting is also being attended by chief ministers and deputy chief ministers of all 22 NDA governed states and union territories, besides the leaders of all alliance constituents. The meeting will focus on reviewing various national development programs, infrastructure programs, and the Modi government's vision to transform the nation into a developed country by 2047. The Union Cabinet today passed a resolution applauding Prime Minister Narendra Modi on becoming the longest-serving elected Prime Minister for consecutive terms. Briefing media in New Delhi after the Cabinet meeting, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the resolution discusses this historic milestone of the Prime Minister's continuous service to the nation as an elected Prime Minister and outlines several commitments and resolutions.
2: Prime Minister considers the youth of India as the country's greatest asset. Therefore, he has introduced several programs with strong emphasis on skill development, Startup India, innovation, digital economy, sports, entrepreneurship and fitness. As a result, India has emerged as a major sporting nation, one of the world's three largest startup ecosystems, and has demonstrated remarkable scientific capabilities through missions such as Chandrayaan.
1: Mr. Vaishnav said the Cabinet today approved extension of Ahmedabad Metro Phase 2A with an outlay of 2,169 crore rupees. He said it comprises a 6-kilometer long metro corridor with 5 stations. The minister said upon operationalization of Phase 2A, the Ahmedabad Gandhinagar will have over 77 kilometers of active metro rail network. He said the Cabinet also approved Central Government Office Complex and Central Government Residential Complex in Amravati in Andhra Pradesh. The Defence Ministry today signed a contract worth 449 crore rupees for the procurement of 20 Enhanced Capability Global Navigation Satellite System GNSS jammers for the Indian Navy with a minimum indigenous content of 75%. The contract under the Buy Indian Indigenously Designed, Developed and Manufactured category was signed in the presence of Defence Secretary Rajesh Kumar Singh in New Delhi. The government has approved 22 new applicants under the third round of the Production Linked Incentive PLI scheme for textiles. The Ministry of Textiles said a total of 96 companies have been selected under round 3 of the scheme with a committed investment of more than 12,822 crore rupees and a projected turnover exceeding 58,000 crore rupees.

0: பதினான்கு லோகத்தின் அதிபதி பாரா.
1: பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் காட்டிலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து மந்திரவாதி வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள ஆந்தை போலவும் கூகை போலவும் கத்தி பார்க்கிறார்கள். இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னால் ஆந்தை போல சிறப்பாக கத்த முடிகிறதா என்பதை அவர் கத்தி காமிக்கும் பொழுது அது அப்படியே ஆந்தை போலவே இருக்கிறது என்று சேந்தன் அமுதனும் அதற்கு ஆமோதித்தான். அவன் வினவுகிறான், எப்படி இதை கற்றுக்கொண்டாய் என்று கேட்டபொழுது, மந்திரவாதி ஒருவனிடம் கற்றுக்கொண்டேன். மந்திரம் பலிப்பதற்கு இப்படி ஆந்தை போல கத்த தெரிந்திருக்க வேண்டுமா? உனக்கு மந்திர வித்தை கூட தெரியுமா என்ன? ஏதோ கொஞ்சம் தெரியும். என்னுடைய மந்திர சக்தியை பரீட்சித்து பார்க்கிறாயா?
2: எப்படி பரீட்சிக்கிறது?
1: இப்பொழுது நாம் பேசுவதையெல்லாம் நமக்கு பக்கத்தில் ஒருவன் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீ வேண்டுமானால் தேடிப்பாரேன். இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள்ளே காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்டது. மந்திரவாதி ரவிதாசன் மறைந்திருந்து வெறியே வந்தான்
3: என்று சிரித்துக் கொண்டே வந்தான்.
4: பெண்ணே, அப்படியா சமாதாரம்? உனக்கு தந்திரம்தான் தெரியும் என்று நினைத்தேன். மந்திரம் கூட தெரியுமா
3: என்று கேட்டான்.
1: அட பாதகா, நீதானா?
4: பெண்ணே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா?
1: இலங்கையில் இளவரசரை கொல்ல பார்த்தவன் நீ. அது உன்னால் முடியவில்லை. ஆகையால் நடுக்கடலில் மந்திரம் போட்டு சுழற்காற்றை வரவழைத்து இளவரசரையும் அவருடைய சிநேகிதனையும் மூழ்கடித்து விட்டாய்.
4: அவர்கள் மூழ்கியது உனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும்? நீ பார்த்தாயா?
1: இரண்டு பேருடைய உடல்களும் கரையில் வந்து ஒதுங்கின. பூதத்தீவிலே குழி தோண்டி அவர்களை புதைத்து விட்டு வந்தேன். துரோகி, உன் மந்திரத்தில் இடிவிட.
4: பெண்ணே, என்னை ஏமாற்ற பார்க்காதே. என்னுடைய மந்திரத்திற்கு பதில் மந்திரம் போட்டு நீ அவர்களை உயிர் படைக்க செய்யவில்லையா?
1: ஐயோ, அது எப்படி உனக்கு தெரிந்தது?
4: இந்த ரவிதாசனுக்கு புறக்கண்ணை தவிர அகக்கண்ணும் உண்டு. 100 காத தூரத்தில் நடப்பதையும் என்னுடைய மந்திர சக்தியினால் தெரிந்து கொள்வேன்.
1: அப்படியானால் என்னை எதற்காக கேட்கிறாய்?
4: உன்னை பரிசோதிப்பதற்காக கேட்கிறேன். அவர்களை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு. இல்லாவிட்டால் உங்கள் இருவரையும் இங்கேயே எரித்து சாம்பலாக்கி விடுவேன்
1: என்றான் ரவிதாசன். அவனுடைய புறக்கண்கள் அந்த சமயம் நெருப்பு தணல்களைப் போல அனல் வீசி ஜொலித்தன.
4: என்ன, உண்மையை சொல்லுகிறாயா மாட்டாயா? ஓம் ஹ்ரீம் ஹ்ரம்

0: வஷக், இதோ என் மந்திரத்தின் சக்தியை காட்டப் போகிறேன்.
1: பூங்குழலி பயத்தினால் நடுநடுங்கி சேந்தன் அமுதனை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். அவனிடம் மெல்லிய குரலில், நான் இப்போது ஓடப்போகிறேன், நீ அவனை தடுத்து நிறுத்திப்பார் என்றாள். மந்திரவாதியை பார்த்து உரத்த குரலில்,
2: என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டிவிடுகிறேன் என்று கூறினாள். என்னுடன் வா, காட்டுகிறேன்
1: என்று சொல்லிவிட்டு பாழடைந்த மண்டபத்துக்கு நேர்மாறான திசையை நோக்கி நடந்தாள். மந்திரவாதி அவளை பின்தொடர பார்த்தான்.

0: வேடனை துரத்தும் வேடனைப் போல அவளை பிடிக்க ஓடினான். ஆனால் அவளை பிடிப்பது எளிதில் முடிகிற காரியமா இல்லை. மந்திரவாதி அவளை துரத்துவதை விட்டு நின்று விடலாமா என்று எண்ணிய போது பூங்குழலியும் களைத்து போனவளைப் போல நின்றாள். மந்திரவாதி மறுபடியும் அவளை துரத்தினான். இருவருக்கும் பின்னால் சேந்த நமுதனும் தட்டு தடுமாறி விழுந்தடித்து ஓடி வந்து கொண்டிருந்தான். ஓடும்போது மறைந்த மண்டபத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்யலாமா என்று அவன் அடிக்கடி நினைத்தான். அதே சமயத்தில் பூங்குழலியை மந்திரவாதியிடம் தனியாக விட்டுவிட்டு போகவும் அவனுக்கு மனம் வரவில்லை. பூங்குழலி ஒரு மேட்டின் மீது ஏறி நின்றாள். அங்கே சற்று காத்திருந்ததோடு அல்லாமல் திரும்பி பார்த்து மந்திரவாதியை கைதட்டி அழைத்தாள். மந்திரவாதி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவள் அருகில் போய் நின்றான். அவளை கெட்டியாக பிடித்து கொண்டு அவள் கன்னத்தில் 4 அறை கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணிய சமயத்தில் பூங்குழலி, "அதோ பார் என் காதலர்களை" என்றாள். அவள் சுட்டிக்காட்டிய திசையை மந்திரவாதி பார்த்தான். முன்னொரு தடவை வந்தியத்தேவன் கண்ட காட்சியை அவனும் கண்டான். சதுப்பு நிலத்தில் ஆங்காங்கு தீப்பிழம்புகள் குப் குப் என்று தோன்றுவதும் கப் கப் என்று மறைவதுமாயிருந்தன. ரவிதாசனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தின் காரணம் என்னவென்று தெரியும் என்றாலும் அந்த சமயம் அவனுக்கு ரோமம் சிலிர்த்தது.
1: "மந்திரவாதி, உனக்கு மந்திரம் தெரியும் என்றால் இந்த கொள்ளிவாய் பிசாசுகளை ஓட்டுவதற்கு ஒரு மந்திரம் போடு பார்க்கலாம். இவை என்னை பாடாய்ப்படுத்தி வைக்கின்றன" என்றாள்.
0: ரவிதாசனுக்கு அளவில்லாத கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது.
2: "பெண்ணே, என்னை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறாயா?"
0: என்று கர்ஜித்தான்.
1: "உன்னை எதற்காக நான் ஏமாற்ற வேண்டும்?"
2: "இளவரசரும் வல்லரையவனும் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி நீ என்னை இழுத்தடிக்கவில்லையா?"
1: "அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் சொன்னதை நீ நம்பவில்லை. வேறு என்ன செய்யட்டும்?"
2: "இளவரசர் இறந்தது உண்மைதானா? ஆணையிட்டு சொல்வாயா?"
1: "ஆணை எதற்கு? இதோ ஆகாசத்தை பார்."
0: ரவிதாசன் வானத்தை நோக்கினான். வால் நட்சத்திரம் தெரிந்தது.
1: "வால் நட்சத்திரம் தோன்றினால் அரசகுலத்தில் மரணம் என்று உனக்கு தெரியாதா? அப்படியே நடந்து விட்டது" என்றாள் பூங்குழலி.
2: "பெண்ணே, அப்படியானால் உன் கையில் உள்ள கெண்டியை இப்படி கொடு. அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா? உன்னோடு ஓடி வந்ததில் எனக்கு தாகம் எடுத்து விட்டது."
0: பூங்குழலி திடீரென்று மறுபடி ஓட்டம் பிடித்தாள். மேட்டிலிருந்து தாவி குதித்து இறங்கி கொள்ளிவாய் பிசாசுகள் தோண்டி மறைந்த சதுப்பு நில பரப்பை நோக்கி ஓடினாள். ரவிதாசன் ஆத்திரத்தினால் அறிவை இழந்தான். பூங்குழலியை பிடித்து அவளுடைய கருத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று வெறியை அடைந்தான். தலைகால் தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து ஓடினான். சிறிது தூரம் ஓடிய பிறகு பூங்குழலி சட்டென்று கொஞ்சம் குனிந்து 4-5 அடி ஒரு புறமாக நகர்ந்து கொண்டாள். அதிக வேகமாக அவளை துரத்தி வந்த ரவிதாசனால் அவள் நின்ற இடத்தில் நிற்க முடியவில்லை. அவளுக்கு அப்பால் 7 அடி தூரம் வரையில் சென்று நின்றான். திரும்பி அவளை பிடிப்பதற்காக பாய பார்த்தான். ஆனால் முடியவில்லை. கால்களுக்கு திடீரென்று என்ன நேர்ந்து விட்டது? இவை ஏன் இப்போது நகரவில்லை? அவை ஏன் சில்லிட்டு இருக்கின்றன? இது என்ன, உள்ளங்காலிலிருந்து சில்லிப்பு மேலே மேலே வந்து கொண்டிருக்கிறதே? இல்லை இல்லை, கால்கள் அல்லவா கீழே போய்க் கொண்டிருக்கின்றன, கீழே கீழே போய்க் கொண்டிருக்கின்றன. ரவிதாசன் குனிந்து பார்த்தான். ஆம், அவனுடைய கால்கள் கீழே புதை சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டான். ஒவ்வொரு அணுவாக, ஒவ்வொரு அங்குலமாக அவன் கால்கள் கீழே சேற்றில் மெதுவாக புதைந்து கொண்டிருந்தன. ரவிதாசன் தன்னுடைய அபாய நிலையை உணர்ந்தான். சேற்றிலிருந்து வெளிவர முயன்றான். கால்களை உதறி எடுக்க பிரயத்தனம் செய்தான். அவனுடைய பிரயத்தனம் பலன் தரவில்லை. கீழே சேற்றுக்கடையில் ஏதோ ஒரு பூதம் இருந்து அவனை பற்றி இழுப்பது போல தோன்றியது. பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள்.
1: "மந்திரவாதி, என்ன விழிக்கிறாய்? பூதத்தின் வாயில் அகப்பட்டுக் கொண்டாயா? மந்திரம் போட்டு பார்ப்பதுதானே" என்றாள்.
0: மந்திரவாதி ஒரு பக்கம் பீதியினாலும் மறுபக்கம் கோபத்தினாலும் நடுநடுங்கினான்.
2: "அடி பாவி, உன் வேலையா இது?"
0: என்று கையை நெரித்தான்.
1: "என் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயல்லவா? அதற்கு பதிலாக கையை நெரித்துக்கொள்" என்றாள்.
0: ரவிதாசன் கோபத்தை அடக்கிக் கொண்டு,
2: "பெண்ணே, சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னை நான் ஒன்றும் செய்யவில்லை. சற்று கை கொடுத்து என்னை கரையில தூக்கிவிடு"
0: என்றான்.
1: பூங்குழலி என்று சிரித்தாள். "உன்னை கரையேற்றிவிட என்னால் ஆகாது. உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பேய் பிசாசுகளையெல்லாம் கூப்பிடு" என்றாள்.
0: ரவிதாசன் இதற்குள் தொடை வரையில் சேற்றில் புதைந்து போயிருந்தான். அவன் முகத்தை பார்க்க பயங்கரமாயிருந்தது. அவனுடைய கண்கள் கொள்ளிக்கட்டைகள் போல சிவப்பு தணல் ஒளியை வீசின. கைகளை நீட்டி புதை சேற்றுக்கு அப்பால் இருந்த கரையை பற்றினான். அங்கே நீண்டு வளர்ந்திருந்த கோரைப் புற்களின் அடிப்பகுதியை பிடித்து கொண்டான். மறுபடியும் சேற்றில் இருந்து வெளிவர பிரயத்தனம் செய்தான். ஆனால் புதைந்திருந்த கால்களை அசைக்கவும் முடியவில்லை.
2: "பெண்ணே, பெண்ணே, உனக்கு புண்ணியம் உண்டு, என்னை காப்பாற்று"
0: என்று ஓலமிட்டான். இதற்குள்ளே அங்கே சேந்தன் அமுதன் வந்து சேர்ந்தான்.
1: ரவிதாஸ்.

0: அவனுடைய நிலைமை என்னவென்பதை அவன் ஒரு நொடியில் அறிந்து கொண்டான். அவனுடைய கண்களில் இரக்கத்தின் அறிகுறி புலப்பட்டது. பூங்குழலி அவனை பார்த்து, வா போகலாம் என்றாள். ஐயோ, இவனை இப்படி விட்டுவிட்டா போகிறது? ஏன், சேற்றில் இவன் முழுவதும் புதைகிற வரையில் இருந்து பார்க்க வேண்டும் என்கிறாயா? இல்லை இல்லை, இவனை இப்படியே விட்டுவிட்டு போனால் வாழ்நாளெல்லாம் கனவு காணுவேன். இவனை கரையேற்றுவிட்டு போகலாமே. அதான், இவன் என்னை கழுத்தை நெறித்து கொல்ல நினைத்தான். அவனுடைய பாவத்துக்கு கடவுள் அவனை தண்டிப்பார். நாம் காப்பாற்றி விட்டு போகலாம். அப்படியானால் உன் மேல் துண்டை கொடு என்றாள் பூங்குழலி. அமுதன் தன் மேல் துண்டை கொடுத்தான். அதன் ஒரு முனையை புதை சேற்று குழிக்கு அருகில் இருந்த ஒரு புதரின் அடிப்பகுதியில் பூங்குழலி கட்டினாள். இன்னொரு முனையை ரவிதாசனிடம் கொடுத்தாள். மந்திரவாதி, இதோ பார், இந்த துண்டின் முனையை பிடித்துக் கொண்டிரு. அதிகம் பலம் கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும். ஆகையால் மெல்ல பிடித்துக் கொண்டிரு. நீயாக கரையேற முயலாதே. பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள். அவர்கள் உன்னை கரையேற்றுவார்கள் என்றாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நாடகத்துல மாமல்ல சக்கரவர்த்தியா வேஷம் போட்டு நடிப்பவர் நம் நண்பரா இருந்தாலும் அந்த தருணத்துல அதை மறந்து அவரை சக்கரவர்த்தியாகவே பார்க்கிறோம். கற்பனையில இது ஒரு கூறு. இன்னொன்னு, நடைமுறையில ஏற்க முடியாத சில அம்சங்களை பார்வையாளர்கள் வலிந்து ஏத்துக்கிட்டு அவற்றோட இணைவது. பொழுதுபோக்கு காரணங்களால நம்பிக்கையின்மைய சற்று தள்ளி வைப்பத வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் என்கிற தொடர் குறிப்பிடுது. இந்த நெடுங்கதையில கொள்ளிவாய் பிசாசு நாடகத்தை பார்த்த வந்தியத்தேவனுக்கும் ரவிதாசனுக்கும் சற்று பீதியை தந்தாலும் இந்த தோற்றத்துக்கும் கற்பனைக்கும் தொடர்பு இல்லைங்கிறது தெரியும். நடுக்கடல்ல சுழற்காற்ற உருவாக்க வல்ல சக்தி தனக்கு இல்லைங்கிறது ரவிதாசனுக்கே தெரியும். ஆனா இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டினாலும் ஆண்டு போன வீரபாண்டியரை மீட்கிற சக்தி எம் மந்திரத்துக்கு கூட கிடையாதுன்னு சப்பக்கட்டு கட்டுறதும் அந்த மந்திரவாதிக்கு கைவந்த கலைதான். பகைமைங்கிறதே ஒருவர் தன்னிடம் இருக்கிற தீய குணங்களை ஒப்புக்கொள்ளாமல் அவை பிறரிடம் இருப்பதாக கொண்டு தன்னைத்தாமே ஏமாற்றி கொள்ற பாவனை தான்னு கணிச்சிருக்காங்க உளவியலார். ரவிதாசனை புதைச்சேற்றில தள்ளி இருந்தா அது கொலையாகும். பூங்குழலியை துரத்தி பிடிக்க வந்தவன் வெறியுடன் இருந்ததால தானாகவே இதுல விழுந்துட்டான். குரூர எண்ணம் படைச்சவன் மந்திரவாதி, அதனால அவன் மேல எரிச்சல், அதன் விளைவு நிதானம் இழம். இப்ப சில குறிப்புகள். அங்குலம், நமது தொன்மையான அளவை முறைகள் நாலு: எண்ணல், எடுத்தல் அதாவது நிறுத்தல், முகத்தல், நீட்டல். இவற்றில நீட்டல் அளவை அலகு முறையின் அடிப்படை ஓர் அடி. இது 12 அங்குலம் கொண்டது. அங்குலி இதன் பொருள் விரல். 5 விரல்கள்ல அங்குஷ்டம் என்பது கட்டை விரல். சராசரியா கட்டை விரலின் அகலம் ஓர் அங்குலம், அதாவது 2.54 சென்டிமீட்டர். கோடிக்கரை புதை சேற்றின் பயங்கரத்தை இங்கே 3 தடவையா பார்க்கிறோம். முதன் முதல்ல மான் குட்டியை காப்பாத்தினா. விடுதலை ஆனதும் ஒடியே போயிடுச்சு அந்த மான் குட்டி. ஒட்டிக்கிட்ட சேத்தை பத்தி மிருகங்களுக்கு கவலை இல்லை. அடுத்து வந்தியத்தேவன் சிக்கிக்கிட்டான். அவனை இழுத்து கரையில விட்டதும் கவலைப்பட்டது சேற்றை பத்தி. கடலுக்கு போய் கழுவிக்க பூங்குழலின் உதவி தேவைப்பட்டது. இப்ப மந்திரவாதி அந்த தருணத்துல சேந்தன் அமுதன் வந்து சேர்ந்தான், இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு போயிருப்பான்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேயர்கள் இப்பொழுது திரை இசை கேட்கலாம். கருத்தம்மா திரைப்படத்திற்காக சுரணலதா பாடியுள்ள பாடல்.

0: சித்திரை இசை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி.
2: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள், இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டுகால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டுகால காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047 நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக சர்வதேச அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
2: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்த

0: அம்சமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவிக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவிக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவிக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிக்கும் வகையில் தவிக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவிக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவிக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட்டாப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டதோ என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடக பகுதிகள் வரை, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடக வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை

0: பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி சுசன்னா வெயில்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் கோகுலம் என்ற படத்திற்காக புல்லாங்குழல் நவீன் இசையுடன் சித்ரா பானுப்ரியா பாடியுள்ள பாடல்

சுமாரா வாசிக்கிறீங்க. ஓஹோ, இப்போ வெஸ்டர்ன்.

pwede mapasangin.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மனதில் நின்றவை நிகழ்ச்சிகள் அடுத்து ஆராரோ ஆரீரரோ என்ற படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நிகழ்ச்சியின் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சந்தியா பாடியுள்ள பாடல் ஒழிக்கும் படம் அழகன்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி திரைக்கணத்தில் உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திற்காக கிஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் பாடல்.

0: திரை கணம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் கார்த்திகேயன்.
1: ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் ஊரக குடியிருப்புகளுக்கும் காவிரி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டுக் குடிநீர் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ₹2,819 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஒன்றியத்தில் உட்பட்ட 2,306 ஊரக குடியிருப்புகள் பயன்பெற உள்ளன. இத்திட்டத்தில் கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகலூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றில் ஒரு உட்கொள்ளும் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெறப்படும் நீர் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள 135 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது 65 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 2 பிரிவுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 36 மில்லியன் லிட்டர் நீரேற்று குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புற பகுதிகளுக்கு 55,068 புதிய வீட்டிணைப்புகள் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் புதிய கூட்டுத்திட்ட பணிகளை விரைவுபடுத்தி குறித்த காலத்திற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் மண்டபம் பேரூராட்சி முனைக்காடு கடற்கரை பகுதியில் மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட கடற்பாசி விதைகளை தெப்பத்தில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு மீனவர்களிடம் கேட்டறிந்ததுடன் தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்பட்ட கூண்டு மீன் வளர்ப்பு தொடர்பாகவும் மீனவர்களிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்களிடம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் மீனவர்களுடன் கலந்துரையாடி கேட்டறிந்ததுடன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அரசின் திட்டங்கள் உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். பின்னர் ராமேஸ்வரத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உட்பொருத்தும் மற்றும் வெளிப்பொருத்தும் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் பாமன் மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 12 மீனவர்களின் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் கூறியதுடன் சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டு வர தமிழக முதலமைச்சர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் டாக்டர் விஜய கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கென விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு 33 விடுதிகளும், மாணவிகளுக்கு 22 விடுதிகளும், கல்லூரி மாணவர்களுக்கு 4 விடுதிகளும், மாணவிகளுக்கு 6 விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவிகளுக்கும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேரலாம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் விடுதிகளில் அனைத்து வகுப்பை சார்ந்த மாணவர் மாணவியர்களும் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். விடுதிகளில் சேருவதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமலும் இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கும் மேல்

0: இருக்க வேண்டும். தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்தோ இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 18ஆம் தேதிக்குள்ளும் கல்லூரி மாணவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இச்சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3 கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக்கொண்டது.

0: கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அல்லது 20,000 ரூபாய் அளவிற்கு உத்தரவாதத் தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94,00,000 மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143, 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்பதற்கு முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கேற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மட்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகளில் அளவிற்கு அதிகமாக ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்போது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், 80%-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும்போது வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகு தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேற்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும்போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: என் முத்தழகு இங்க வாப்புள்ள.
1: என்ன மாதிரிதானி?
0: ரொம்ப வெயிலா இருக்கு. நான் கூழு கொண்டாந்துருக்கேன். வந்து ஒரு வா கேப்ப கூழ குடிச்சிட்டு போப்புள்ள.
1: எனக்கும் சோர்வாதான் இருக்கு. இரு இதோ வாரேன், ஆடுகளை ஒரு ஓரமா ஓட்டி விட்டு வாரேன்.
0: அடடா, என் பாட்டி கேப்ப கூழோட சேர்த்து சாப்பிட கடலை ஊறுக்கா, மாவடு, வத்த குழம்பு இதையெல்லாம் பாத்திரத்துல அடிக்கல கொடுத்துருக்காங்க.
1: அப்பாடா மருதாணி.
0: வாப்புள்ள,
1: வாய்க்கால்ல தண்ணி அள்ளி முகத்தை கழுவுன புள்ள, எம்புட்டு சில்லுன்னு இருக்கு தெரியுமா?
0: ஆமா முத்தழகு, மண்ணும் தண்ணியும் சாதாரண இல்ல புள்ள. அவங்க வளம் இருந்தாதான் நாம நலமா இருக்க முடியும்.
1: ரொம்ப சரியா சொன்ன. ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாட்டுக்கு பதிலா கூழ் வந்திருக்கு வயக்காட்டுக்கு?
0: எங்கெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ அங்க எல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு நிச்சயமா இருக்கும்.
1: ஓஹோ, பவுன பாட்டி செஞ்சு கொடுத்தாங்களா? அதுதான் இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சாக்கும்.
0: ஏன் முத்தழகு, என்னால கேப்பங்குழ செய்ய முடியாதுங்கிறியா?
1: இல்ல இல்ல, அப்படி நான் சொல்லுவேனா? பவுன பாட்டி பேத்தியாச்சே, நீ உனக்கு தெரியாதா எந்த காலத்துல எந்த நேரத்துல எந்த உணவை சாப்பிடணும்னு?
0: அப்படி சொல்லு. சரி சரி, இந்த கூழ குடிப்புள்ள.
1: ஆஹாஹா, என்ன அருமையான ஆகாரம் புள்ள இது! என் பசி எல்லாம் பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் இப்படி ஓய்வெடுத்தனா நல்ல புத்துணர்ச்சியோட திரும்பவும் போய் என் வேலைகளை ஆரம்பிப்பேன்.
0: ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தனே.
1: என்ன புள்ள?
0: நேத்து மாரி அண்ணன் என் மச்சனை பார்த்து நிலத்தை குத்தகை விடலாம்னு இருக்க, யாராவது கேட்டா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. என் மச்சான் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. அதோட இந்த மாரி எதுக்கு நிலத்துல விவசாயம் பார்க்காம இப்படி யோசிக்கிறான்னு தெரியலன்னு சொன்னாரு.
1: ஆமா மருதாணி, கொஞ்ச நாளாவே இந்த பேச்சுதான் எங்க வீட்டுல போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல யாருக்குமே உடன்பாடு இல்ல. இருந்தாலுமே நிலத்தடி நீரு ரொம்பவே குறைச்சலா இருக்கு. இதுல என்ன பயிர் பண்றதுன்னு தெரியல. அதோட கையில தேவையான மூலதனமும் இல்ல. அதனாலதான் அண்ணன் இப்படி முடிவு பண்ணிருக்கு. என்ன செய்யறது சொல்லு.
0: அது சரி, உன்னதமான விவசாய வேலைகளை முறையா நாம கையாண்டா எந்த காலமும் விவசாய வேலைகள் தடப்படாது புள்ள.
1: என்ன மாதிரிதான் நீ சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே.
0: இங்க பாரு முத்தழகு, தண்ணி குறைவா இருந்தா அதுக்கேத்த மாதிரி பயிர் வளர்க்க வேண்டியதானே. இப்ப நாங்க கூட தான் இருக்கிற தண்ணிய வச்சு சொட்டு நீர் பாசன முறைய கையாண்டு அது மூலமா காய்கறி செடிகளை வளர்த்துக்கிட்டு வரோம். இதனால எங்களுக்கு விவசாயத்தை தொடர்ந்து செய்யவும் முடியுது, நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியுது.
1: மருதாணி, உங்களுக்கு விவசாயம் பத்தின நிறைய விவரங்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனா எங்களுக்கு போதிய விவரம் தெரியலையே.
0: இப்ப என்ன, உனக்கு இது பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும். அம்புட்டு தானே?
1: ஆமா புள்ள.
0: இப்ப நம்ம ரேடியோவுல காய்கறி சாகுபடி சம்பந்தமான விவரங்களை சொல்ல போறாங்க. நாம வீட்டுக்கு போய் அவங்க சொல்ற விவரங்களை கேப்போம். அப்புறம் பாரு உன்

0: இன்னும் எல்லாம் உங்க கழனி மேலே தான் இருக்கும்.
1: அப்படியா? அப்போ இப்பவே போய் நிகழ்ச்சியை கேட்போம்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ம. ஐஸ்வர்யா அவர்கள் கோரும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: துல்லிய பண்ணையம் பொறுத்த வரைக்கும் மூணு விஷயங்களை பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். ஒன்று வந்து சொட்டு நீர் பாசனம், அப்புறம் உரப்பாசனம், ஃபெர்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரப்பாசனம், மற்றும் மண் போர்வை. இதை குறித்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முதல்ல சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த கருப்பு கலர் பைப்லைன் மாதிரி இந்த காய்கறி பயிருக்கு போட்டுட்ருக்கோம். அதாவது பிளாஸ்டிக் ட்ரிப் பைப் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, பயிருக்கு நேரடியாக அதனுடைய வேர் பகுதிக்கே கொண்டு போய் தண்ணீரை கொடுத்துட்ருக்கு. அப்படி கொடுக்கறதுனால நல்ல வந்து நீர் பயன்பாடு அதிகரிக்குது. நிறைய இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. விவசாயிகள் வந்து மழை இல்லாத நேரத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த ட்ரிப் பைப்பை காய்கறி பயிருக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வந்து நல்ல மானியத்திலையும் நமக்கு டிபார்ட்மெண்ட் மூலியமாக கிடச்சிட்ருக்கு. இதை பயன்படுத்துறதுனால 60-80% வரைக்கும் நம்ம நீர் பயன்பாடை அதிகரிக்கலாம். பயிருடைய விளைச்சல் பார்த்தோம்னா 20-50% வரைக்கும் அதிகரிக்குது. இந்த சொட்டு நீர் பாசனம் மூலியமாக பயிருக்கு தேவையான உரங்கள், நுண்ணூட்ட கலவைகளை நம்ம பயிருக்கு கொடுக்கும்போது தேவையான அளவில் மட்டும் அதை பயன்படுத்துகிற நிலை ஏற்படுது. சீரான தண்ணீர் மற்றும் உரங்கள் வந்து பயிருக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம வந்து சாதாரண பாசன முறையில் களை கட்டுப்பாடு ரொம்பவே கடினமாக இருக்குது. ஆள் கிடைக்காத நேரங்களில் அது ரொம்பவே பிரச்சனையாக முடியுது. அப்படி இருக்கக்குள்ள இந்த ட்ரிப்பு பயன்படுத்தும் போது நமக்கு களை வந்து கட்டுப்படுது. மற்றும் உப்பு நீர் அதிகமாக இருக்கிற இடங்கள்லையும் இந்த ட்ரிப்லைன் நம்ம பயன்படுத்த முடியும். உப்பு மூலியமாக இந்த ட்ரிப்லைன் வந்து அடைச்சிருந்தா கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரிப்படுத்த முடியும். இதில் நிறைய ஃபில்டர் இருக்கிறதுனால உப்பு நீரை நல்ல விதமாக மாற்றி பயிர்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. இந்த ட்ரிப்பு அதாவது ட்ரிப்லைன் மூலியமாக என்னென்ன உபகரணங்கள்லாம் இந்த ட்ரிப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்துட்டு நீரேற்றும் இயந்திரம். இந்த நீரேற்றம் இயந்திரத்திலிருந்து தொட்டிக்கு போய், தொட்டியிலிருந்து சொட்டு நீர் வழியாக போய் பயிர்களுக்கு பாசனம் செய்யணும். முதல்ல பொதுவாகவே நம்ம வந்து பயிருக்கு வந்து தண்ணீர் வந்து கொடுக்கும்போது அதிக நீரோட்டம், குறைவான நீரழுத்தம் இருக்கும். ஆனால் சொட்டு நீர் பாசன முறையில் அதிக நீரழுத்தம், குறைவான நீரோட்டத்தில் பயிருக்கு கொடுக்கும் தண்ணியை. அப்படி கொடுக்கும் மூலியமாக தண்ணீர் பயன்பாடு, அதாவது நிறைய செலவில்லாமல் குறைவான அளவு பயிருக்கு ஆனால் தேவையான அளவு பயிருக்கு தண்ணீர்களை நம்ம கொடுக்க முடியுது. இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கான தொட்டி பார்த்தோம்னா 20 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கணும். அடுத்தது வலை வடிகட்டி, திரை வடிகட்டி அப்படின்னு இரண்டு அமைஞ்சிருக்கும். இது எல்லாமே மண்ணில் இருக்கக்கூடிய மண், பிளாஸ்டிக் துகள், களிமண் இந்த மாதிரி ஏதாவது தண்ணியோட கலந்து வந்ததுன்னா இந்த வடிகட்டியில் வடிகட்டி அதுக்கப்புறமா வந்து நீரோட்ட கட்டுப்பாடு அடைப்பானுக்கு போகும். இதில் வந்து பாசன குழாயோட அளவுக்கேற்ற மாதிரி இந்த கட்டுப்பாடு அடைப்பானில் ப்ரெஷர் வந்து அதிலே வந்து அழுத்தம் வந்து கிரியேட் ஆகும். 32, 40, 50, 63, 75 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு இதிலே வந்துட்டு பாசன குழாய்க்கு அளவுக்கேற்ற மாதிரி இந்த அழுத்தம் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அழுத்தமானிகள் இருக்கும். அழுத்தமானிகள் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இந்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இது தான். அதுக்கப்புறமா ஒரு வழி அடைப்பான் இதுவும் வந்து இருக்கும். நீர் வந்து பின்னோக்கி செல்லாமல் பயிருக்கு வந்து டைரெக்டாக கொடுக்கறதுக்காக இந்த ஒரு வழி அடைப்பான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து காற்று போக்கி உள்வாங்கிய அமைப்பு. இது வந்து பார்த்தோம்னா காற்று துகள்கள் ஏதாவது இருந்தாவோ, முடிவில் வந்து வெற்றிடம் இருந்தாவோ நீரோட்டம் வந்து கண்டிப்பாக தடைப்படும். அதை வந்து நீக்கிறதுக்காக இந்த காற்று போக்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரதான குழாய், அப்புறம் துணை குழாய். இந்த பிரதான குழாய்ங்கிறது ஃபுல்லாக எல்லா தண்ணீரையும் கொண்டு வரும். இந்த துணை குழாய் வந்து பயிருக்கு பக்கத்திலே போகக்கூடிய அந்த ட்ரிப்லைன். இதில் வந்து சொட்டுவான், ட்ரிப்பர் அப்படின்வாங்க. நீங்கள் பயிரோட வேருக்கு கரெக்டாக, அதாவது இந்த ட்ரிப்பர் இருக்கிற இடத்துல தான் துளை வச்சு பயிரை வந்து நம்ம கொடுப்போம். பயிரின் வேர் கிட்டேயே இருக்கக்கூடியது இந்த ட்ரிப்பர். இதுலேருந்து தான் வந்து தண்ணீர் சொட்டி சொட்டி பயிருக்கு தேவையான அந்த தண்ணீரை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கறது மூலியமாக பயிரோட

வேருக்கே போய் நீரை கொடுக்கறதுனால அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி களை கட்டுப்பாடு எல்லா இடங்கள்லையும் இருக்காது. தண்ணீர் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பாசன முறைப்படி தண்ணீர் கொடுக்கும்போது நிறைய இடங்களில் களை வந்து வளர்த்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ட்ரிப் லைன் மூலியமாக கொடுக்கும்போது அந்த வேர்பகுதியில் மட்டும் வரும். அப்போ வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மற்ற இடங்களில் களைகள் வளர்ச்சி வந்து அந்தளவு இருக்காது. இதில் வந்து என்ன இந்த ட்ரிப் லைனில் பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த ஃபில்டரில் வந்துட்டு நிறைய அந்த அழுக்குகளை அடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உப்பு நீர் பொறுத்த வரைக்கும் எல்லாம் அந்த ட்ரிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொட்டுவான்கள் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த உப்பு நீர் வந்து அடைச்சிக்கும். அதே மாதிரி பூஞ்சானம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூஞ்சானம் வளர்ந்ததுன்னா இந்த குளோரின் கலந்த தண்ணீரை பயன்படுத்துறது மூலயமா நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா காப்பர் சல்ஃபேட்டு 2 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்கறது மூலயமா இந்த பாக்டீரியா பூஞ்சை இது வளர்கிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 20 நிமிஷத்துக்கு நல்ல தண்ணீரை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பர் சல்ஃபேட்டோ குளோரினோ கொடுக்கும்போது அந்த ட்ரிப்பில் உள்ள அந்த பாக்டீரியல் வளர்ச்சி மற்றும் பூஞ்சான வளர்ச்சி எல்லாமே நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இதுவே வந்துட்டு உப்பு அடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் பயன்படுத்தி இந்த ட்ரிப்பை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ட்ராப் பை ட்ராப்பாக இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை கலப்பாங்க. லிட்மஸ் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்கும், அதை வந்து வச்சு அதில் pH எல்லாமே போட்டிருக்கும். 3க்கு வந்தோடனே இதை வந்துட்டு ட்ரிப்பு தொட்டியில் கலந்து பாய்ச்சறது மூலயமா அந்த ட்ரிப் லைனில் அடைச்சிட்டு இருக்கிற அந்த உப்பு எல்லாமே போயிடும். அப்படி பண்ணி நம்ம வந்து ஒரு மகசூல் முடிஞ்சோன்னா அடுத்த மகசூலுக்கு போகிறப்ப இந்த ட்ரிப் லைனு பைப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பயன்படுத்தும் போது நல்லாவே பயிருக்கு தேவையான உரங்களை வந்து பயிருக்கு தேவையான தண்ணீர் வசதி தண்ணீர் அளவு வந்து இந்த ட்ரிப் லைன் மூலியமாக நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரிப் லைன் மூலியமாகவே உரப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசன நீரோட இந்த உரத்தை கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரிப் லைன் மூலியமாகவே பயிர்களுக்கு கொடுப்பாங்க. இதை மாதிரி கொடுக்கறதுனால இப்போ நம்ம சாதாரணமாக பயிருக்கு வந்து உரம் போடுறப்போ ஒரு இடத்துல அதிகமாகிடும், ஒரு இடத்துல கம்மியாயிடும், அதிகமான இடத்துல வந்து மகசூல் வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா பயிர் எரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஒன்றுமே போடாத இடத்துல வந்து ஒரு மகசூலும் கிடைக்காது. பயிர் வந்துட்டு நுண்ணூட்ட கலவை அப்புறம் எதுவுமே வந்து கிடைக்காத ஒரு பட்சத்தில் பயிருடைய அந்த மகசூல் வளர்ச்சி காய்பிடிப்பு இது எல்லாமே குறையுது. அப்படி இருக்கக்குள்ள தண்ணீரோடு சேர்ந்து இந்த உரத்தையும் சேர்த்து பாய்ச்சும்போது நல்லாவே வந்து எல்லா பயிருக்கும் தேவையான தண்ணீர் மற்றும் உரம் எல்லாமே கிடைக்குது. 80 முதல் 90% வரைக்கும் இந்த உர பயன்பாடு நீர் பயன்பாடு அதிகரிக்குது. அதாவது உதாரணத்துக்கு தலை சத்து வந்து 30-50% வரைக்கும் கொடுக்கும்போது உரப்பாசனத்தில் 95% வரைக்கும் பயிர்கள் எடுத்துக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உரமும் கிடைக்குது, தண்ணீரும் பயிருக்கு தேவையான அளவு கிடைக்குது. அதே மாதிரி துல்லிய வேளாண்மையில் அடுத்து மண் போர்வை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மண் போர்வை பொறுத்த வரைக்கும் மணலை அதாவது பயிரை சுற்றியுள்ள பகுதியை தகுந்த வேளாண் கழிவுகளை வச்சு மண் போர்வை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பயிரோட வளர்ச்சி மற்றும் மண் ஈரப்பதம் வந்து அதிகரிக்குது. அதாவது மணலை எந்த பொருள் வேணாலும் வச்சு மூடலாம். பொருள்னா வைக்கோல், ராகித்தாள், வாழைமட்டை, தென்னை நார்கழிவு, சோளத்தட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நெகிழித்தாள் பாலித்தீன் தாள் பயன்படுத்தி மண்ணை வந்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் துளையிட்டு விதைப்போ நடவோ செய்வாங்க பயிரை. இப்படி செய்யும்போது ஒன்று இந்த களை கட்டுப்பாடும் ஆகுது, அதே சமயம் இந்த ட்ரிப் லைனு அது மூலியமாக உரப்பாசனம் எல்லாமே கொடுக்கும்போது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை பெறுது. ஒன்று களை கட்டுப்பாடும் பண்ணிடுறோம், தண்ணீரும் கொடுத்துட்றோம், தேவையான அளவு உரமும் கொடுத்துட்றோம் இந்த துல்லிய வேளாண்மையில். இது வந்து என்ன பண்ணுதுன்னா சாதாரணமாக வந்து நம்ம பயிரை வந்து மேற்பரப்பில் வந்து நீரை கொடுக்கும்போது அது ஆவியாகுதல் அதிகரிக்குது. இதுவே வந்துட்டு இந்த நெகிழித்தாள் மண் போர்வையை பயன்படுத்தி ட்ரிப் லைன் மூலியமாக கொடுக்கும்போது தண்ணீர் ஓட்டத்தை வந்து தவிர்க்கிறதோட நீர் ஆவியாதலையும் நம்ம தவிர்க்க முடியும். இந்த நெகிழி மண் போர்வையினுடைய நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா நாட்பட்ட களைகளை வந்து போக்குது. அதே சமயம் அந்த நெகிழித்தாளுக்கு கீழே வெப்பம் வந்து சீரான அளவில் வந்து மெயின்டைன் ஆகுது. அதாவது அந்த வெப்பத்தை தாங்கிக்கிட்டு அதுக்கு வளரக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமாக வளர்ந்து பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்ட சத்து மற்றும் கரியமில வாயு வந்து அதிகமாகுது. அதே சமயம் மலைத்துளி வந்து டைரக்டாக மண்ணில் பட்டு அந்த வேர் வந்து மேலே வர்றது அந்த மாதிரி பிரச்சனையை வந்து தடுக்குது. அதே சமயம் மண்ணை

பாதிப்பு ஏற்படாமையும் இந்த மண்போர்வை, நெகிழி மண்போர்வை வந்து நம்ம பயிர்களை வளர வைக்குது. இந்த மண்போர்வையினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக அடர்வு கொண்ட பாலியத்திலின் தாள்களை வந்து இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா 60.76 மைக்ரான் வரைக்கும் தடிமன் உள்ள நெகிழி தாள்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அது ரொம்பவே வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால தொழில்நுட்ப வளர்ச்சியினால 10 மைக்ரான் அளவு தடிமன் உள்ள தாள்களை இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது வந்து விலை வந்து கம்மியாக இருந்தாலும் அதை வந்து கிழியக்கூடிய தன்மையாக இருக்குது. ஒரு சீசனுக்கு பயன்படுத்தினதை அடுத்தடுத்த சீசன் நம்ம கொண்டு போக முடியாது. அதே மாதிரி ரொம்பவே லைட்டாக இருக்கக்கூடியது, ஆனால் விலையும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த 10 மைக்ரானே இப்போ எல்லா இடங்களையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து அகலம், பயிர்களின் வரிசை இடைவெளி பொறுத்து இந்த மண்போர்வைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழித்தாள்களுடைய அகலமும் மாறுபடும். இது வந்து இந்த நெகிழித்தாளுடைய அளவுன்னு பார்த்தோம்னா 1 லிருந்து 1.5 மீட்டர் உள்ள அகலமுள்ள நெகிழித்தாள்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது பயிரில் வந்து வேர்பகுதியில் நீர் தேங்குற மாதிரி இருந்ததுன்னா நுண் துளையுள்ள பாலித்தீன் தாள்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். பெரும்பாலும் வந்து இந்த நிறைய நிறங்களில் வந்தாலும் கருப்பு பயன்படுத்துறது தான் நல்லது. கருப்பு பயன்படுத்துறது மூலியமா தண்ணீர் கடத்துதல் மற்றும் உப்பு மேல் நோக்கி நகர்வதையும் நம்மளால வந்து தடுக்க முடியும். அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான இந்த பிளாக் பாலித்தீன் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகிழித்தாள்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுவே பல பயிர்கள் மற்றும் காபி, தேயிலை போன்ற பயிர்களில் பார்த்தோம்னா அதிக தடிமன் உள்ள தாளை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து இதை வச்சு காபி பயிர், தேயிலை பயிர்லாம் கண்டினியூஸாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து இந்த லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்த முடியாது. அதில் வந்து அதிக தடிமன் உள்ள நெகிழித்தாள்களை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்புறம் நிலத்தை வந்து சூடாக்குறது, நிலத்தை வந்து சூடாக்கும் போதே அதில் உள்ள நூற்புழு எல்லாமே வந்து இறந்து போயிடும். மற்றும் வந்து களை கட்டுப்பாடு, இது எல்லாமே செய்யக்கூடிய இடங்களுக்கு வந்து கருப்பு நிற தாள்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். பெரும்பாலும் விவசாயிகள் வந்து இந்த கருப்பு நிற தாள்களை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படும். இன்னொன்று வந்து ஒன்று வந்துட்டு வெப்பம் வந்து செடிக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால நூற்புழு தாக்குதல் இருக்காது. அதே சமயம் களை கட்டுப்பாடு கொடுக்கறதுக்கும் இந்த கருப்பு நிற தாள்களை தான் பெரும்பாலும் நிறைய விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இதுவே பூச்சி நோய்கள் அதிகமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மஞ்சள் அல்லது பொன்னிறத்தால் வந்து பயன்படுத்துகிறாங்க. விதை முளைவிடும் திறனை துரிதப்படுத்த வந்து மெலிதான தாள்களை பயன்படுத்துகிறாங்க. கோடைகால பயிர் சாகுபடிக்கு வெள்ளை தாளை பயன்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு வந்து அந்த கருப்பு தாள் வந்து வெப்பத்தை அதிகமாக்குதோ வெள்ளைத்தாள் வந்து அந்தளவு வெப்பத்தை உறிஞ்சாது. அதே மாதிரி கோடை காலத்தில் நம்ம பயிர் சாகுபடி பண்ண போகிறோமோ அந்த விவசாயிகள் வந்து இந்த வெள்ளைத்தாள்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த மண் போர்வையை எப்படி வந்து நிலத்தில் நம்ம போடுறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, தாளின் ஓரத்தை வந்துட்டு 7 லிருந்து 10 சென்டிமீட்டர் ஆழத்தில் 45 டிகிரி கோணத்தில் இடப்பட்ட சிறு சாள்களில் நன்கு பதிக்க வேண்டும். நட்டப்பின் தாள்களோட அந்த ஓரங்களில் நிலத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு புதைச்சி வைக்கணும். இந்த தாள்களை போட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம விதைப்பு செய்கிறதோ அல்லது நடவு செய்கிறதோ அங்கே செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த வரிசையில் கொடுக்க முடியும், ட்ரிப் லைனை செட் பண்ண முடியும், நம்ம அந்த நீர் உரப்பாசனம் பயிர்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி எப்போவுமே ரொம்ப ஆழத்தில் இதை வந்துட்டு நம்ம புதைச்சிடக்கூடாது பிளாஸ்டிக் போர்வையை. ஏன்னா வெப்பத்தில் சுருக்கம் அப்புறம் விரிவுகள் வந்து ஏற்படும் இல்லைங்களா. அதே மாதிரி தொய்வாக, அதாவது 10 சென்டிமீட்டர் அளவுனா 10 சென்டிமீட்டர் அளவு நம்ம புதைக்கிறது மூலியமாக இந்த சுருக்க விரிவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த நெகிழித்தால் பயிரோடே சேர்ந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வரும். அதை மாதிரி ஒவ்வொரு பயிர்களுக்கும் நம்ம வந்து இந்த நெகிழித்தாள் மண்போர்வை பயன்படுத்துறது மூலியமாக மகசூலை வந்து அதிகரிச்சுட்டே போகலாம். கத்திரி பயிர்களுக்கு இந்த ஈரத்தன்மையை தாங்கி வளர்றதோட இந்த மகசூல் பார்த்தோம்னா 16 லிருந்து 28% வரைக்கும் இந்த நெகிழித்தாள் மண்போர்வை பயன்படுத்துறதுனால அதிகமாகுது. களை வளர்ச்சின்னு பார்த்தோம்னா 50% வரைக்கும் குறையுது. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் 12% வரைக்கும் இந்த களை கட்டுப்பாடு மூலியமா இதுக்கு வந்து 12% வரைக்கும் அதிக மகசூல் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். தக்காளி பயிரில் 28.4% வரைக்கும் அதிக மகசூல். மிளகாய் பயிரில் 19% வரைக்கும் அதிக மகசூல் வந்து கிடைக்குது. இதில் இந்த மண் போர்வையை வந்து நீக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. பயிர்களை வந்து ஃபுல்லாக காய்ப்பு முடிஞ்சோன்ன இந்த மண் போர்வையை வந்து அப்புறப்படுத்தணும். இதுவே வந்து இந்த நெகிழித்தாள் எந்த ஒரு இதுவும் இல்லை, கிளியாமல் இருக்குன்னா நம்ம அடுத்தடுத்த பயிர்களுக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன தகவல்கள்

0: விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த துல்லிய வேளாண்மையை பயன்படுத்தி காய்கறி பயிர்களில் அதிக மகசூல் எடுக்குமாறு வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ம. ஐஸ்வர்யா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: என்ன முத்தழகு, காய்கறி செடிகளை வளர்க்கறதுனால நமக்கு எம்புட்டு பலன் கிடைக்குதுன்னு கேட்டியா?
3: ஒரு விவசாயியா நம்ம உழைப்பு நம்ம நிலத்துக்கு தான் இப்பதான் நான் உணர்ந்துட்டேன். அது மட்டும் இல்ல பிள்ள, முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையும் முடியும்னு தன்னம்பிக்கை வர வச்சிருக்கு இவங்க சொன்ன வழிமுறைகள்.
2: ஆமா புள்ள, இந்த விஷயத்த மாரி அண்ணன் கிட்ட போய் சொல்லு, அவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதோட அவரோட எண்ணத்துலயும் மாற்றம் வரும்.
3: ஆமா புள்ள, சரியா சொன்ன. நம்ம வயக்காட்டு பூமி இயற்கை நமக்கு கொடுத்த வரம், அதை நீ போற்றி பாதுகாக்கிறது தான் எங்க வேலை. அப்போ நான் புறப்படுறேன் புள்ள.
2: சரி முத்தழகு. அப்புறம் ஒரு விஷயம், கூடிய சீக்கிரம் சந்தையில உங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பார்க்கணும். என்ன நான் சொல்றது?
3: நிச்சயம் மருதாணி, உன் எண்ணம் போலவே நடக்கட்டும்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: புதினா சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். புதினா இந்திய சமையலறையின் ஒரு முக்கியமான நறுமணப் பொருளாகும். இது அழகு சாதனப் பொருட்கள், சமையலில் வாசனை மற்றும் சுவையூட்ட மற்றும் வாசனை திரவியங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் கீரை பயன்பாட்டிற்காகவே சாகுபடி செய்யப்பட்டாலும் சமீப காலங்களில் நறுமண எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் பருவச்சூழல் மற்றும் மண் வளம் புதினா சாகுபடிக்கு ஏற்றதாக உள்ளது. சர்வதேச அளவில் புதினா மற்றும் அது சார்ந்த நறுமண எண்ணெய் தயாரிப்பில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் புதினா சாகுபடி அதிகம் உள்ள பகுதி இந்தோ கங்கை சமவெளி பகுதியாகும். இப்பகுதியில் மணல் சார்ந்த இரும்பொறை மண் அல்லது களி சார்ந்த இரும்பொறை மண் அதிகம் காணப்படுகிறது. பருவநிலை, மண் மற்றும் பாசன நீர் ஆகிய காரணிகளால் இப்பகுதிகளில் புதினா சாகுபடி லாபகரமாக உள்ளது. பஞ்சாபில் அம்ரிஸ்டர், ஜலந்தர், லூதியானா, ஹரியானாவில் மொரதாபாத், ராம்பூர், பைரலி மாவட்டங்கள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு மாவட்டங்களில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. தென்னிந்தியாவில் குளிர் அதிகமுள்ள பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதிகளிலும் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. குறிப்பாக சூளகிரி மற்றும் ஓசூர் பகுதிகளில் இது ஒரு முக்கிய தோட்டக்கலை பயிராகும். இந்த பகுதிகளில் நிலவும் பருவ நிலையானது புதினா சாகுபடிக்கு ஏற்ற வகையிலும் அதன் தரம் அதிகரிக்கும் வகையிலும் உள்ளதால் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி தவிர சேலம் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. புதினாவில் 4 முக்கிய இனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அவை ஜப்பானிய புதினா, ஸ்பியர் புதினா, பெர்கோமேட் புதினா, மிளகு புதினா. இந்த ரகங்கள் நல்ல வளமான அங்கக சத்து அதிகம் உள்ள மண் புதினா சாகுபடிக்கு ஏற்றது. நல்ல நீர்பிடிப்பு திறன் கொண்ட கார அமிலத்தன்மை 6-7.5 வரை உள்ள மண் உகந்தது. நீர் தேங்கக்கூடிய வடிகால் குறைவான மண் புதினாவுக்கு ஏற்றதல்ல. பருவநிலை ஜப்பானிய புதினா வெப்ப

0: வளிமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. ஈரப்பதம் அதிகமான சூழலில் வேர் அழுகல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். 20 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 100 முதல் 110 சென்டிமீட்டர் மழை பெறும் பிரதேசங்கள் ஜப்பானிய புதினா சாகுபடிக்கு ஏற்றது. பெர்கமோட், ஸ்பியர் மற்றும் மிளகு புதினா குளிர் பிரதேசங்களுக்கு ஏற்றதாகும். புதினா நடவுக்கு நிலத்தினை நன்கு உழுது பாத்திகள் அமைக்க வேண்டும். அடி உரமாக ஹெக்டருக்கு 25 டன் நன்கு மக்கிய தொழு உரம் இட வேண்டும். நடவுக்கு முன்பு சணப்பை வளர்த்து மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண்ணின் ஊட்டச்சத்து அளவினை அதிகரிக்கலாம். வார்களை விட பாத்தி நடவே புதினாவுக்கு ஏற்றதாகும். பயிர் பெருக்கம். புதினா தண்டுகள் மற்றும் பக்கக்கன்றுகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. வேர் அழுகல் பாதிப்பு இல்லாத தண்டுகள் அல்லது பக்கக்கன்றுகளை நடவுக்கு பயன்படுத்தலாம். ஓர் ஹெக்டர் நடவுக்கு 400 கிலோ தண்டுகள் தேவைப்படும். ஓர் ஹெக்டர் பரப்பிலிருந்து 10 ஹெக்டருக்கு தேவையான தண்டுகளை நடவுக்கு பெற முடியும். ஓடு தண்டுகளை 7 முதல் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டி நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். வரிசைக்கு வரிசை 45 முதல் 60 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் விட வேண்டும். நடவு செய்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். ஜூன் ஜூலை மாதங்கள் நடவுக்கு ஏற்றது. உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். புதினா தடைச்சத்தின் அளவுக்கேற்ப நன்கு வளரக்கூடியது. அடி உரமாக ஒரு ஹெக்டருக்கு 30, 60, 10 கிலோ தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து இட வேண்டும். மேலுரம் நடவு செய்த 60 மற்றும் 120வது நாட்களில் ஒரு ஹெக்டருக்கு 30 கிலோ தடைச்சத்து உரத்தை 2 முறையாக பிரித்து இட வேண்டும். நீர்ப்பாசனம் புதினா அதிக அளவு நீர் தேவை உள்ள பயிராகும். பருவநிலைக்கேற்ப 4 முதல் 6 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். குளிர்காலங்களில் வளர்ச்சி தடைப்பட்டு உறக்க நிலையில் இருக்கும்போதும் தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்து பராமரிக்க வேண்டும். பயிர் வளரிடை தொழில்நுட்பம் களைகளால் புதினாவின் விளைச்சலில் 60% வரை பாதிப்பு இருக்கும். எனவே ஆரம்ப காலங்களில் வயலினை களைகள் இல்லாது பராமரிப்பது முக்கியமாகும். புதினா படர்ந்து வளர்ந்த பிறகு அதன் பாதிப்பு அதிகம் இருக்காது. அறுவடைக்கு பின்பு களை எடுத்தல் அவசியமாகும். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். சராசரியாக நடவுக்கு பின்பு 100 முதல் 120 நாட்களில் அறுவடை செய்யலாம். அறுவடை தாமதமானால் இலையின் சேமிப்பு திறன் பாதிக்கப்படும். அரிவாளால் மண்ணிலிருந்து 2 முதல் 3 சென்டிமீட்டர் உயரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். முதல் அறுவடையிலிருந்து 80 நாள்களில் இரண்டாவது அறுவடையும் அடுத்த 80 நாள்களில் மூன்றாவது அறுவடையும் செய்ய வேண்டும். பயிர் பாதுகாப்பு இலை சுருட்டுப்புழு, கம்பளிப்புழு மற்றும் கரையானால் பாதிப்பு உண்டாகும். சரியான நீர் மேலாண்மை மூலம் கரையானின் பாதிப்பினை சரி செய்ய இயலும். புழுக்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தலாம். ஓராண்டில் 3 அறுவடையில் 20 முதல் 25 டன் விளைச்சல் கிடைக்கும். மேலும் ஹெக்டருக்கு 50 முதல் 70 கிலோ நறுமண எண்ணெய் கிடைக்கும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: மண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி வல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: அமைப்பு எஸ் முருகேசன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதேபோல் தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தமிழக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் சொல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவேக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் குறுவை பருவ நெற்பயிர்கள் போதிய அளவு தண்ணீர் இன்றி கருகத் தொடங்கியுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 18 மணி நேரமாவது தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் குறுவை தொகுப்புடன் 5,000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னித் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னித் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி சலன்வர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெய்லாக்ஸ் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி.

நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம்

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையிலிருந்து வந்த செய்தி குறிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பிவிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடுவாழ் இந்தியர், அயல்நாடுவாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடுவாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17-7-2026 ஜூலை 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். இணையதள முகவரை மீண்டும் www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில் நாளெல்லாம் பௌர்ணமி.

பழைய கதவுகளை திறக்க ஓடி வந்தன் சிறையில் சிக்கி கொண்டதே நம்மா. மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்

எரிகிறது, விரல்கள் வேகிறது, நாதம் விட்டுகிறாயோ. புயலும் வலுக்கிறது, கடலும் கொதிக்கிறது, படகை செலுத்துகிறேன் வாராயோ. எண்ணெய் இழந்த பின்னும் எரிய துடி

0: சின்னப்பூவை மெல்லப்பேசு திரைப்படத்திற்காக எஸ் சி ராஜ்குமார் பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது திரைகானம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled, says Viksit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest-serving elected Prime Minister. Union Cabinet approves second phase of Ahmedabad Metro Rail project, also gives nod to infrastructure projects in Amravati

0: कैफे बिजनेस
1: में ना यूथ को लगता है कि हमारे पास फंडिंग नहीं है.
2: मेनी यंग पीपल फील दैट दे लैक फंडिंग बट ऑफ्टन दे आर नॉट अवेयर ऑफ द वेरियस गवर्नमेंट स्कीम्स अवेलेबल टू सपोर्ट देम. माई सजेशन वुड बी टू डू सम रिसर्च ऑन दीज अपॉर्चुनिटीज. फॉर एग्जाम्पल देयर आर स्कीम्स लाइक मुद्रा लोन एंड द पीएम ईजीपी लोन अलॉन्ग विद सेवरल अदर लोन्स दैट आर अवेलेबल विदाउट रिक्वायरिंग कोलैटरल.
1: बिजनेस करियो और जितना चाहे उतना ग्रो कर सकते हैं.
0: मोर देन 60 लाख यूथ have been benefited under the PM Viksit Bharat Rozgar Yojana. Over 1.6 crore youth have been trained under PM Kaushal Vikas Yojana. A growing pool of skilled talent is powering the Make in India initiative. 12 lakh appointment letters distributed through Rozgar Melas, turning employment dreams into reality. More than 2.2 lakh startups generated over 23 lakh job opportunities and 16 lakh innovation projects developed by students, providing a powerful foundation to the startup ecosystem. An entrepreneur Shilpa from Warangal in Telangana said, Startup India initiative is catalyzing startup culture and building a strong and inclusive ecosystem for innovation and entrepreneurship.
3: Startup India is a commendable idea which is giving a platform to lot of youngsters with new business plans, new business ideas. And if you observe, you can see lot of new business coming up on this platform which we have never seen before.
0: Under the PM Setu scheme, 60,000 crore rupees allocated for the modernization of 1,000 ITIs, equipping youth with industry-ready skills. The country's youth power with government's support is bringing a new dawn for India. With Anupam Mishra, Saklan Akhtar, Akashwani News, Delhi.
4: India has condemned the attack on the commercial vessel Setubelo off the coast of Oman today. External Affairs Ministry said in a statement that of the 24 Indian crew on board, 21 Indians have been rescued so far and 3 Indians are reportedly missing. It informed that the Indian Embassy in Oman is closely monitoring the situation and proactively coordinating with the Omani authorities in the ongoing search and rescue operation. In badminton, PV Sindhu and Tanvi Sharma today advanced to the second round of women's singles event at the Australian Open tournament in Sydney. Two-time Olympic medalist Sindhu defeated Peru's world number 76 Ines Castillo. Sindhu's pre-quarterfinal match will be against compatriot and world number 39 Isharani Barua. Tanvi Sharma also showed signs of returning to form with a 21-12-22-20 win over world number 11 Chiu Pingchian of Chinese Taipei. Tanvi will face Malvika Bansod. The India Meteorological Department today said a wet spell is likely over northwest India till the 13th of this month under the influence of western disturbance. It has forecast isolated heavy to very heavy rainfall over northwest and northeast India during the next 5 to 7 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled. Says Viksit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest serving elected Prime Minister. Union Cabinet approves second phase of Ahmedabad Metro Rail project, also gives nod to infrastructure projects in Amravati, Andhra Pradesh. Government approves 96 companies under third round of PLI scheme for textiles. Defence Ministry to procure 20 advanced jammers for Navy ships to enhance operational safety. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to second round of women's singles event at Australian Open. That is all in the news at 9. Good night.
5: நேரம் 9:15.
6: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
7: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன். வணக்கம் சார்.
8: வணக்கம் மேடம்.
7: மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள்ல வேளாண் துறைக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்?
8: நமது

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தோடைய சாதனை வந்து ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைக்கோடியில் உள்ள விவசாயிகள் வரைக்குமே மத்திய அரசின் செயல் திட்டங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. இதற்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துதல், நவீன கால வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய தொழில்நுட்ப மேம்பாடு, இது அனைத்திலையும் மிகப்பெரிய பங்கு வந்து மத்திய அரசு செலுத்திக்கிட்டு வராங்க. இதற்கு ஆதாரமாக நிறைய குறியீடுகள் இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டு உள்ளது. இதுவே இதற்கு ஒரு சான்றாக அமையும்.
1: விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக அரசு வந்து பெரிய பங்காற்றி இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அரசோட திட்டங்களை செயல்படுத்துறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகிறீங்க சார்?
0: இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்புல பாத்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் வந்து முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து

0: முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகுறீங்க சார்?
1: இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்புல பாத்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் வந்து முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தை நேரடியா நிர்வகிச்சு வராங்க. இந்த வேளாண்மை அறிவியல் மையங்களின் மூலமா விவசாயிகளுடைய அன்றாட அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய விற்பனை வாய்ப்புகள், சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இப்படி பல கட்டத்துல வந்து இந்த வேளாண்மை அறிவியல் மையம் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம பாரத நாட்டுல சுமார் 731 வேளாண்மை அறிவியல் மையங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மத்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் சேர்த்து இந்த ஒரு பகுதியில 76 வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மையின் உற்பத்தி திறன், லாபம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை வந்து விவசாயிகள் எடுத்த கொண்டு போறதுதான் என்னுடைய இலக்கா இருக்கு மேடம்.
0: இப்ப விவசாயிகளுக்கு நீங்க வழங்கக்கூடிய அறிவுரைகள், விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து மகசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த முதல் கட்ட அறிவுரைகள் தொடங்கி உரங்கள் தொடங்கி என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க சார்?
1: குறிப்பா இதற்கு உண்டான எங்களுடைய பணி செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டது போல இதற்கு என்னென்ன ஒரு அளவீடு செஞ்சு அது எப்படி நாங்க செயல்முறைப்படுத்தணும்ன்றத மத்திய அரசு எங்களுடைய நேரடி வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. இப்ப வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா பாத்தீங்கன்னா, முதல்ல நாங்க செயல்படுத்துறது வந்து பண்ணை அளவிலான சோதனைகள். அதாவது பண்ணை அளவுல என்ன சோதனை நடத்துவோம்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஆன் ஃபார்ம் ட்ரையல் சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு வேளாண் முறைகளின் கீழ் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த பண்ணை அளவிலான சோதனைகளை வந்து செய்வோம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து முன்னணி கள விளக்கங்கள், அதாவது ஆங்கிலத்துல ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்ப நீங்க சராசரியா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, விவசாய நிலங்கள்ல இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலமா கிட்டத்தட்ட 34,432 சோதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதே போல 20,000 மேற்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து நாங்க இந்த முன்னணி கள விளக்கங்கள் மூலமா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் என்னென்ன கிடைக்கக்கூடியதோ அந்த உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலையும் விவசாய மக்களிடம் நாங்க கொண்டு சேர்த்திருக்கோம்.
0: அதாவது எந்த பகுதியில எந்த பொருள் வந்து விளையும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கான அறிவுரைகள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா வழங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து கண்கூடா வந்து தெரிஞ்சுக்க முடியுது சார். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதற்கான தீர்வுகளா நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தரமான விதைகள், தரமான உரங்கள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா கொடுக்கப்படுதா, அதை பற்றி சொல்லுங்க சார்.
1: நான் சொன்னது போல ரெண்டு செயல்முறை விளக்கங்கள், அப்புறம் வந்து இந்த பண்ணை அளவிலான சோதனைகள் தவிர நாங்க வந்து இப்ப புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதிலையும் நாங்க முக்கிய பங்கு ஆற்றி வரோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்ப பயிற்சிகள் தரும், அதுல வந்து விவசாயிகள், பண்ணை பெண்கள், அப்புறம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக தனியா பயிற்சிகள் ஏற்பாடு பண்றோம். விரிவாக்க செயல்பாடுகள்ல வந்து விவசாயிகளையும் பங்கேற்க செய்யறோம். இதை தவிர தரமான விதைகளுடைய உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகளிடமும் கொண்டு போய் சேர்க்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி எப்படி பண்றதுன்றதையும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி நாங்க தொடர்ச்சியா பயணிக்கிறோம். தரமான கால்நடை இனங்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்திலையும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் பங்கு வந்து நாங்க விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் சாதனைகள்ல கிட்டத்தட்ட வேளாண் அறிவியல் நிலையங்கள் பாத்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை நாங்க முடிச்சிருக்கிறோம். பயனாளிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,600,000 பேர் விவசாயிகள் வந்து இதன் மூலியமா பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல தரமான விதை உற்பத்தி சொன்ன பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா 20,000 அதிகமான தரமான விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகள்கிட்ட நாங்க வழங்கி இருக்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்திலயுமே கிட்டத்தட்ட 350,000 தரமான நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று நாங்க வழிவகை செஞ்சிருக்கிறோம். அதே போன்று கால்நடை சார்ந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி போன்ற தொழில்களிலும் கிட்டத்தட்ட 400,000 மீன் குஞ்சுகள் வந்து மற்றும் பசு மற்றும் செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை போன்ற இனப்பெருக்க காளைகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நாங்க வழங்கி இருக்கிறோம்.
0: நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் மட்டும்தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. விவசாயி வந்து கால்நடை வளர்ப்போராரும் இருக்கிறாரு, மீன் வளர்ப்போராவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும் போது அவங்களுக்கான வருமானம் வந்து அதிக அளவுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. கால்நடை வளர்ப்புக்காக விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்குறீங்க சார்?
1: முக்கியமா நகரமயமாக்கலால இளைஞர்கள் எல்லாம் வந்து வேளாண்மை பற்றியோ இல்ல சிந்திக்கிறதோ இல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து வேளாண்மையில ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம மத்திய அரசுடைய முனைப்பால பாத்தீங்கன்னா ஆரியான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதாவது அட்ராக்டிங் அண்ட் ரீடைனிங் யூத்

0: அக்ரிகல்ச்சர் வேளாண்மையில் இளைஞர்களை ஈர்த்தல் மற்றும் தக்க வைத்தல். இப்ப இந்த திட்டத்தின் கீழ இந்தியாவில் உள்ள 731 மாவட்டங்களில 97 மாவட்டங்கள் வரைக்கும் இதை நாங்க வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தவிர ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் வந்து காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய கண்டுபிடிப்புகள் போன்ற முயற்சிகளையும் நாங்க முன்னெடுத்து வரோம். இயற்கை வள வேளாண்மை சம்பந்தமாகவும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்க ஈடுபடுத்தி கொண்டு வரோம்.
1: இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படிங்கறது வந்து பிரதமரும் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, மத்திய வேளாண் அமைச்சரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இயற்கையான உரங்கள் பயன்படுத்தப்படும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத மகசூலா இருக்கும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்ப இயற்கை விவசாயத்திற்கு மாறி இருக்கிறது, நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாமா சார்?
0: கண்டிப்பாங்க மேடம், மத்திய அரசின் திட்டத்திற்கு மேரா கௌரவ் மேரா கான் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா மை வில்லேஜ் மை பிரைட் என சொல்லக்கூடிய என் கிராமம் என் பெருமை ஒருங்கிணைந்த பண்ணை முறையில வந்து அனைவரும் ஈடுபடணும்ன்றதை ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 25,000 பங்கேற்பு செயல் விளக்கங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதனால 100,000 பண்ணை குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளாங்க. ஒரு ஒரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வந்து நேரடியா ஈடுபடுறதால கிராம சூழல்ல அனைவரும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு மாறுறதுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கும் ரொம்ப முனைப்ப காட்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய விளக்கங்களை சொன்னீங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய இன்னொரு அம்சமா வந்து கால்நடை வளர்ப்ப வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து பருவநிலை குறித்த முன்னெச்சரிக்கை இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறுதானியங்கள் குறித்த அந்த பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிருக்கீங்க சார்? கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுதானியத்தினுடைய பயன்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அதற்கான ஒரு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்களா விவசாயிகள்?
0: எப்ப வந்து இயற்கை வேளாண்மையை சார்ந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுறாங்களோ இப்ப வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. சிறுதானியத்தை நோக்கி இந்த உணவு பழக்கவழக்கங்களை நோக்கி வந்து மக்கள் வந்து மாறி வர்றதால இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ல குறிப்பாக மனையியல் சார்ந்த பயிற்சிகள் வர்றப்ப சிறுதானியத்தை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தலாம், அதன் மூலியமா உடல்நிலையை பராமரிக்கிறது எப்படின்னு அதை கண்டறிஞ்சு நிறைய பேர் அதுல முக்கியமா மகளிர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஈடுபட்டு தொழில் முனைவோரா மாறி வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு வராங்க மேடம்.
1: மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்நடை வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக சொல்லப்படுது சார்?
0: மத்திய அரசின் கீழ் அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. கால்நடைகளை தாக்கக்கூடியதுல இரண்டு நோய்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வாய்க்கால் கோமாரின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இன்னொன்னு வந்து கன்று விச்சு நோய் புரூசலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த இரண்டு நோய்களுக்குமே பசு ஆதார்னு ஒரு எண்ணெய் கால்நடை சார்ந்த அந்த தொழில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக அதை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக மத்திய அரசின் கீழ் இந்த இரண்டு நோய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மானிய உதவியும் அவங்க வந்து செயல்படுத்திட்டு கொண்டு வராங்க.
1: கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சார், எங்க தரமான ஒரு உயிரினங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்றீங்களா சார்?
0: குறிப்பா இந்திய அரசுக்கு கீழே நல்ல இனங்களை கண்டறிஞ்சு வெண்மை புரட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் உற்பத்தியில உலக அளவுல நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் நாம வந்து வெண்மை புரட்சிக்கு பிற்பாடு பால் வளத்தை ஊக்குவிப்பதற்காக நம்ம வந்து கலப்பினத்துக்கு மாறணும். ஆனா இப்ப ஆரோக்கியத்தின் சூழலை நோக்கி போறதால எல்லாருமே வந்து கலப்பினத்திலிருந்து நாட்டு இனங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க. அதனால விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஈடுபடுறதுல அதிகப்படியான ஈர்ப்பு வந்து நாட்டு ரகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது குறிப்பா கறவை மாடுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுக்கோழி இனங்களா இருந்தாலும் சரி, இதற்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசோட சாதனைகள்ல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பத்தி சொன்னீங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது சார் மத்திய அரசு சார்பில்?
0: சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செயல் திட்டங்கள் நடைமுறையில் படுத்தப்பட்டாலும் குறிப்பா இப்ப வந்து மத்திய அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுற ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி நான் உங்களோட பகிர்றேன். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த கழிவிலிருந்து செல்வம், ஆங்கிலத்துல வேஸ்ட் டு வெல்த் சொல்லுவாங்க. இப்ப என்ன கண்டறிச்சிருக்கிறாங்கன்னா இந்தியாவில வந்து விவசாய கழிவுகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18,000 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை நம்ம அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. கழிவிலிருந்து அந்த கழிவை எப்படி செல்வமா மாத்துறதுன்னு முடிவெடுத்துறதுதான் இந்த திட்டத்துடைய அம்சம். எச்சங்களை பயன்படுத்தி அதை ஒரு சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களா மாத்தலாம் அப்படின்றத விவசாயிகிட்ட நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது வட்ட பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு பரிந்துரைக்கிறாங்க. இதோடைய சாராம்சம் ஆங்கிலத்துல சொல்வது போல 6R சொல்றாங்க. அதாவது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ் புதுப்பித்தல், ரெக்கவர் மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர்னு சொல்றாங்க பழுது பார்த்தல். இந்த 6 நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் வந்து அந்த விவசாய

0: கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல வந்து நம்ம சமரசம் செய்யாமல அதன் அசல் வடிவத்திலேயே திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்றதான் இதோட நோக்கம். மூணாவது முக்கியமா விவசாய கழிவுகள்ல வந்து என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, பயிர் சாகுபடிக்கு, கால்நடை வளர்ப்புக்கு, அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் மற்றும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் இந்த பதப்படுத்தல் பற்றி பயிர் வகையில வந்து குறிப்பா அதை கவனம் செலுத்தணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எக்கானமி ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா இப்ப மத்திய அரசுடைய பரிந்துரையா வந்து இயற்கை உயிரி வேளாண் வளங்களை ஊக்குவிக்கும் கோபர்தன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதனால மக்கள் பயோமாஸ் சொல்லக்கூடிய உயிரி பொருட்களை வச்சு அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வந்து கால்நடை சாணம், பயிர் எச்சங்கள், அப்புறம் வந்து உணவு கழிவுகள் இதெல்லாம் வந்து நீங்க செயற்படுத்தி உயிரி எரிவாயுவா மாற்றலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமா வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026 ஆண்டு ஜனவரி 14 நிலவரப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவில கிட்டத்தட்ட 50% மேலான மாவட்டங்கள் வந்து 980 உயிரி எரிவாயு ஆலைகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றினா சொல்லலாம்.
1: பயோகேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு.
0: ஆமா, இது மட்டும் இல்லாம நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் பயோகேஸ்க்கு பிற்பாடு அதனுடைய உற்பத்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஸ்லரின்னு சொல்லுவாங்க கழிவு, அதை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்தலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து நாங்க கொண்டு சேர்க்கிறோம். விவசாய கழிவுகளை வந்து விவசாயிகள் மத்தியில அவங்களுடைய அளவுல இதை எப்படி வந்து மாற்றுவதற்கான உட்கட்டமைப்பை வந்து மத்திய அரசே செயல்படுத்துது. ஒன்னு வந்து வேளாண் உட்கட்ட அமைப்புன்னு சொல்லலாம், இன்னொன்னு கால்நடை சார்ந்த பராமரிப்பு உட்கட்டமைப்பு, ரெண்டு வகையா கொண்டு வர்றாங்க. வேளாண் உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் செயல்படுத்தினதுல நல்ல வாடகை இயந்திரங்களை வந்து மத்திய அரசே கொடுக்கறது, செயலாக்க அலகுகளுக்கு தராங்க, நிறைய உணவு சேமிப்பு கிடங்குகள், தரம் பிரிக்கும் நிலையங்கள் தராங்க. இப்ப எங்க வேளாண்மை அறிவியல் மையத்துல கூட சீட் ஹப் வச்சு நடத்துறோம்,
1: அதனால வந்து தரமான விதைகள் நமக்கு கிடைக்கும்.
0: ஆமா, அந்த மாதிரி அதை உறுதி செய்வாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் குடன்னு சொல்லுவாங்க. பல அறுவடைக்கு உண்டான பிந்தைய மேலாண்மை திட்டங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்து செயல்படுத்துறதுக்கும் கொண்டு வருவாங்க. நம்ம இப்ப இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறதால நம்ம வந்து ஒரு சுயசார்பு இந்தியாவை கொண்டு வரலாம் என்றது புதிய வழிமுறைகள்ல சொல்றாங்க. முக்கியமா இதுல கடைசி திட்டங்கள்ல நிலையான வேளாண்மைக்கான நீர் மேலாண்மை, அதை வந்து மத்திய அரசு ஊக்குவிப்பதற்காக தான் தனியான ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழே தான் இந்த நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஒரு இல்லங்களுக்கும்
1: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்க திட்டம்
0: மிகப்பெரிய இலக்கை பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, நீர்நிலை மேம்பாடு, மழைநீர் சேகரிப்பு, பாரம்பரிய நீர்நிலைகளை வந்து புத்துயிர் பெற செய்தல், அப்புறம் நீர் செறிவூட்டல், இதன் மூலமா எல்லா நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக்கிட்டு வரோம். சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது போல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு வரோம்.
1: வேளாண் துறையின் திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதா சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ் வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்கலாம். டாக்டர் கே. அசோக் அவர்கள் மிருதங்கம், கே. பி. ஹரிஹரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பரியாச்சகமா, வனஸ்பதி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பிலஹரி ராகம் ஆதி தாளம் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து சேஷாச்சல நாயக்கம், வராளி ராகம், ரூபக தாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

நேரம் 10:11. 15 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், கே பி ஹரிஹரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வானனை மதிசூடிய திருநாவுக்கரசர் தேவாரம், கீரவாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக பார்வை ஒன்றே போதுமே. ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் இயற்றியது சுருட்டி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், கே பி ஹரிஹரன் அவர்கள் கட்டம்.

ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் அலைகள் ஓய்வதில்லை.

0: கிழக்கே போகும் ரயிலுக்காக மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.0 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு 26.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.3 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு 30.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.7 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 47%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 29-30 டிகிரி செல்சியஸை ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை திரை இசை தமிழ் அமுதம். வழங்குபவர் முனைவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரை கானம். 7:45 முக்கிய ரயில் நிலையங்களில் அவசர சிகிச்சை மையம் குன்றில்குமார் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02-8:30 திரை கானம். 9 மணிக்கு அரங்கிசை அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி எஸ் சுவர்ணலதா ஆகியோரின் பாட்டு. ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் செந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல் ஹரிஷ் கணபதி அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் நமோ ட்ரோன் திட்டம்.

குறித்த தகவல்கள். பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. அக்குபஞ்சர் சிகிச்சை குறித்து விளக்குகிறார் நஸ்ரின் அவர்கள். குழந்தைகளுக்கு வயிறு நிறைந்தால் மட்டும் போதுமா, விளக்குகிறார் பிருந்தா பார்த்திபன் அவர்கள். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தருகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். சரிவிகித உணவு குறித்து விளக்குகிறார் ஜெயலட்சுமி அவர்கள். பெண்களுக்கான சம உரிமைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் வழக்கறிஞர் சுவர்ணலதா அவர்கள். அமைப்பு உமா மீனா. பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகானம், 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள். காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தீஸ்வரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 நாடக மலர், அமுதக்கணி நாடகம். எழுதியவர் சேலம் க. ஜெகநாதன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன். 10:00 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.